5:36 தெய்வீகராகும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக திருவனந்தபுரம் சகோதரிகள் குரலில் லலிதா நவரத்தின மாலை கேட்கலாம்.

தேவியராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கனவிலும் வருவாள் நினைவிலும் வருவாள் எனும் பாடலை கேட்கலாம். கே. வீரமணி அவர்கள் குரலில்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். ஐந்து மணி 54 நிமிடம், தொடர்வது வந்தே மாதிரம்.

0: என்ன அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சேட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா. நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
1: ராஜா. ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீன பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா?

0: வெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
1: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
2: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும். குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
3: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம்.
4: வணக்கம் நேயர்களே, நேரம் 6 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.
1: நாம் துவங்கும் செயல்கள் எல்லாம் இனிதே அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருளோடு நேர்கள் கேட்கலாம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் வைத்தியநாதன் இசையில் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் சிந்தை தெளிய ஐந்து புலன்களையும் அடக்கி முழு முதற் கடவுளாம் விக்ன விநாயகனை போற்றி வளமர கேஜே யேசுதாஸ் பாடியிருந்தார். செம்பனார் கோவில் சண்முகம் இயற்றிய பாடல் கேட்டோம். நேரம் 6:50 நிகழ்ச்சியில் அடுத்து அழகு கடவுளை நம்பினோர்க்கு கைவிடாமல் துணை நிற்கும் கந்தன் அருள் கொண்டு வரும் பாடல் இது. டி ஆர் பாப்பா இசையில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

காவடி முருகனை போற்றி வலம் வர டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 6:11:15. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அம்மனை நினைக்காத நாளில்லை. பக்தர்களுக்கெல்லாம் என்றென்றும் துணை நிற்கும் அம்மனை போற்றி வர எம்.ஆர். விஜயா இசையமைத்து பாடிய பாடல். பாடல் கோழிக்குளம் தானுகோபால்.

ஓம் நமச்சிவாய என்றிட பாவங்கள் தீருமே. முழுமுதற் முழுமதினாலில் மலைவலம் வரும் பக்தர்களுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை அள்ளித்தரும் ஈஸ்வரனை போற்றி வர கரண் இயற்றிய பாடல் கேட்டும் நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார் பி. உன்னிகிருஷ்ணன். நேரம் இப்பொழுது 6:19:45. இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை.

தீயவைகளை அகற்றி நன்மை மட்டுமே நாளும் அருளும் துர்கையின் அருள் கொண்டு வர நாம் கேட்ட அந்த பாடல் வாரஸ்ரீ இயற்றி டிவி ரமணி இசையில் சோபனா குழுவினர் பாடிய பாடல். நேரம் 6:26. நித்தம் நித்தம் இறையொருள் போற்றும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சியில். அடுத்ததாக, அவனின்றி அணுவும் அசையாது, நம்பினோர்க்கு கெடுவதில்லை, துன்பம் வரும்பொழுது கலங்காதே, உன்னை சோதிக்கல்ல உயர்த்துவதை தவிர வேறு பணியில்லை. பி. சுசீலா பாடிய பாடல்.

ஏகாம்பரேஸ்வரர் போற்றி வளமர நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார் பி. சுசீலா. நேரம் 6:30 இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக லவ்லின் சாம்வேல் இசையில் ஜாலி ஆப்ரஹாம் பாடிய பாடல்

கவிஞர் தா காசிம் இயற்றிய பாடல் அது. டி கே ராமமூர்த்தி இசையில் எஸ் அன்வர் அலி பாதுஷ், எஸ் சரளா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும் அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக கே சோமு இசையில் சங்கர் மகாதேவன் பாடிய பாடல்.

0: சங்கர் மகாதேவன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும், கடவுள் நமக்கு விருப்பமானதை செய்வார் என்பது நம்பிக்கை அல்ல, கடவுள் சரியானதை தான் செய்வார் என்று நம்புவதுதான் முழு இறை நம்பிக்கை என்ற சிந்தனை வரிகளோடு நேயர்கள் இதுவரை கேட்டது
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள்.

0: தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சிப்களை வடிவமைத்து உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதால் ஏற்படும் புவிசார் அரசியல் சார்ந்த இடையூறுகள் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். செமிகண்டக்டர் துறையின் ஒவ்வொரு பிரிவிலும் கடின உழைப்பு தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நடைமுறை அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானிய விலையில் வழங்கப்படும் எல்பிஜி சிலிண்டர் உண்மையான மற்றும் தகுதியான குடும்பங்களுக்கு மட்டுமே சென்றடைவதை இது உறுதி செய்கிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வணிக மற்றும் தொழில்துறை பயன்பாட்டிற்கு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் போலியான மற்றும் தகுதியற்ற இணைப்புகளை நீக்குவதற்கு இது உதவிடும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 27,43,00,000 பேர் ஆதார் அங்கீகாரத்தை நிறைவு செய்துள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பொதுமக்கள், சுகாதார பணியாளர்கள் என அனைவருக்கும் கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். தெலங்கானா மாநிலம் தலகொண்டலப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பட்டு வளர்ப்பு விவசாயிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடினார். பட்டு வளர்ப்பில் முன்னோடியாக திகழும் மாநிலங்களிலிருந்து சிறந்த நடைமுறைகளை கண்டறிந்து செயல்படுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்ட அறிவிப்பை அடுத்து இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவுசார் பயணத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 23 பட்டு விவசாயிகள் மற்றும் பட்டு வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். பயிர்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கூடுதல் கடன் உதவிகளை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நியாய விலை கடைகளில் விநியோகிக்கப்படும் பொருட்களின் எடை அளவில் எவ்வித குறைபாடுகள் ஏற்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். திருச்சிராப்பள்ளி கூட்டுறவு மேலாண்மை நிறுவனத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இளையோர் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர்

0: திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். ஊரக பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் பயனடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு தென்னரசு கூறினார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் வறட்சி, கோவிட் தொற்று போன்ற இக்கட்டான தருணங்களில் எந்தவித வரி வருவாயும் இல்லாத சூழலில் விலைவாசி கட்டுக்குள் இருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். தாவேக ஆட்சியில் ஈர்க்கப்பட்டுள்ள தொழில் முதலீடு குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். நீலகிரி, கோவை, கடலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாகையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திடீரென வானில் கருமேகங்கள் திரண்டு பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக நாகை நகரம், கீழ்வேளூர், தேவூர், திருக்கோளை, வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தற்போது பெய்து வரும் இந்த பருவமழை சம்பா பருவ சாகுபடி பணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் உகந்ததாகவும் இருக்கும் என அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மழையினால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, விளமல், வண்டாம்பாளை, மாங்குடி, மாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்ததாகவும் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். ஐநா உணவு முகமையின் தலைவராக அமெரிக்க வேளாண் துறை அதிகாரி திரு லூக் லின்பர்க் நியமிக்கப்பட்டுள்ளார். ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பிரதிநிதிகள் ரஷ்யாவில் நுழைவதற்கான தடைப்பட்டியலில் மேலும் சிலர் சேர்க்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் ரியாத்தை குறிவைத்து நடத்திய ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. ஆயுர்வேதம் மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகளில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் இன்று நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் உள்ள பத்ரிநாத்தில் 2 நாள் கலாச்சார திருவிழா நேற்று தொடங்கியது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமை செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதி திராவிடர் தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவையை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருசக்கர வாகன திருட்டு வழக்கில் தொடர்புடைய இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 ஆண்டில் முதல் முறையாக இந்தியா நடத்துகிறது. இந்த போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 500 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானின் ஐச்சி நகோயோவில் நடைபெற்ற ஆசிய உஷு கூட்டமைப்பின் மாநாட்டில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயின் அணியை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 6:55, 15 நொடி. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். முன்னதாக அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகள். புரசைவாக்கம் ரீஜா மனோகரன் முதல் பாடலே அருகம்புல் சாத்தி விநாயகரை வலமர. இப்பக்தி பாடல் இன்றைய கணபதி பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி, இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் வாழ்த்துக்கள். ஒலிக்கும் வருவாள் தருவாள் என தொடங்கி துர்கை அம்மன் பாடல், அதனைத் தொடர்ந்து சிவனடியாரை காக்கும் மலைவலம் வரும் பக்தர்களை போற்றி வரும் பாடலை கேட்டோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். பிரபாகரன், இசை மாலையால் இறைவனை துதிக்கும் தெய்வீகராகும் அருள்மணி மாலையில் இணைந்துள்ளோம். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் சேவைகள் அருமை, அனைத்தும் கானங்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு, பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் ஒழித்த அருக்கம்புல் சாத்தி அங்கமெல்லாம் மற்றும் மயிலாட பாடல்கள் மிகவும் அருமை. வாழ்த்துக்கள். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கலை துரைராஜன், சேகா, பர்வதவர்தினி, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, பிரபாகரன், ரங்கராஜன், மனோகர், நடராஜன், சுப்பையா, ரமா, கார்த்தி, சோமசுந்தர பிரபு, பன்னீர்செல்வம், ரெடில்ஸ், ஹயாத் பாஷா, மெக்கானிக் சரவணன், மயிலை பட்டாபி மற்றும் நண்பர்கள், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், கதிரவன், முகமது மியான் உள்ளிட்ட நேயர்கள் வந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நமது விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

அதனைத் தொடர்ந்து இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. உலக தூய்மை தினம் தொடர்பான தகவல்களோடு இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெறும். காலை 7:15 செய்தி அறிக்கை, மீண்டும் 7:25 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு சின்ன சின்ன சிட்டுக்கள் சிறார்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி, காலை 11 மணிக்கு என்றும் இனியவை, நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி, 1:45 மாநில செய்திகள், 1:55 சம்மரி, 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் ஜல் ஜீவன் மிஷன், கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெறும், 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம் ஷோ, மாலை 5 மணிக்கு பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், இரவு 7 மணிக்கு திரைகாணம், 7:15 செய்தி அறிக்கை, 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் திரு ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் திரு ஐங்கரன் அவர்கள், அமைப்பு பொன்சந்திரன், 9:15 என் இனிய பொன்னிலாவி, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இதுவரை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம்.

0: நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை
1: மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்
2: கலர்ஃபுல்லா சுர்

0: சுறுசுறுப்பா நம்ம நால ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: நேரம் 7:20. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். நேற்றைய தினத்தை நம்மால் சரி செய்ய முடியாது, ஆனால் நாம் நினைத்தால் நாளைய தினத்தை சரி செய்ய முடியும். தோல்வி என்பது நம்மை வீழ்த்த அல்ல, நம்மை பலப்படுத்தவே என்ற சிந்தனை வரிகளோடு நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
3: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ஒலிக்க கேட்டோம் இளையராஜா இசையில் உன்னால் முடியும் தம்பி என்ற திரைப்படத்திற்காக புலமைப்பித்தன் இயற்றிய எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது. நேரம் 7:05. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. இன்றைய தினம் உலக தூய்மை தினம் தொடர்பான தகவல்கள் கேட்கலாம்.

0: வணக்கம் அன்பான நேயர்களே, தாய்மை உள்ளத்தோடு பேசும் ஒருவர் நமக்கு மிகவும் நெருக்கமாகி விடுகிறார். தூய்மை உள்ளத்தோடு இருப்பவர் இன்னும் நெருக்கமாகி விடுகிறார். இன்றைய நம்முடைய உரையாடல் நம்முடைய வாழ்க்கையோடு மிகவும் நெருக்கமான ஒன்றை பற்றியது. அது என்ன தெரியுமா? தூய்மை. தூய்மை இந்தியா எனும் விழிப்புணர்வு திட்டம் நம் நாட்டில் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2 வரை கடைபிடிக்கப்படுகிறது. நாம் தினமும் காலையில் எழுந்தவுடன் முகம் கழுவுகிறோம், பல் துலக்குகிறோம், குளிக்கிறோம், அழகாக உடை அணிகிறோம். ஆனால் ஒரு சிறு கேள்வி, நம்முடைய வீட்டை மட்டும் தூய்மையாக வைத்தால் போதுமா? நம்முடைய தெருவை, நம்முடைய அலுவலகத்தை, நம்முடைய ஊரை, நம்முடைய சுற்றுச்சூழலை, இவற்றையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டாமா? நம்மில் பலர் ஒரு விஷயத்தை சொல்லுவோம், யாராவது வந்து சுத்தம் செய்வார்கள். ஆனால் நண்பர்களே, சுத்தம் செய்வது ஒருவருடைய வேலை அல்ல. சுத்தமாக வைத்திருப்பது நம் அனைவருடைய பொறுப்பு. நாம் சாலையில் செல்லும் போது ஒரு குப்பை தொட்டியை பார்க்கிறோம். கையில் இருக்கும் ஒரு சிறிய காகிதத்தை அதில் போடுவதற்கு பதிலாக சாலையிலேயே போட்டு விடுகிறோம். அந்த காகிதம் மட்டும் குப்பையா? இல்லை, அதன் பின்னால் இருக்கும் நமது பொறுப்பின்மைதான் உண்மையான குப்பை. ஒரு சிறு பழக்கத்தை நாம் மாற்றிக்கொண்டால் போதும். குப்பையை உருவாக்காதே, உருவான குப்பையை சரியான இடத்தில் போடு. ஈரக்குப்பை, உலர்குப்பை முடிந்தவரை பிரித்து கொடுப்போம். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம். தண்ணீரை வீணாக்காமல் பயன்படுத்துவோம். நம்முடைய மனதிலும் நம்முடைய சுற்றுப்புறத்திலும் தூய்மையை வளர்ப்போம். ஒரு குழந்தை தன் தந்தையிடமிருந்து என்ன கற்றுக்கொள்கிறது தெரியுமா? பேச்சை விட செயலைத்தான். அப்பா குப்பையை குப்பை தொட்டியில் போடுகிறார் என்றால் குழந்தையும் அதைத்தான் செய்யும். அம்மா வீட்டில் குப்பைகளை பிரித்து வைக்கிறார் என்றால் குழந்தையும் அதை கற்றுக்கொள்ளும். அதனால் தூய்மையை பற்றி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை விட தூய்மையாக வாழ்ந்து காட்டுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தூய்மை என்பது வெளியில் மட்டுமில்லை. உடல் தூய்மை, சுற்றுப்புற தூய்மை, உணவு தூய்மை, எண்ண தூய்மை, வார்த்தைகளின் தூய்மை, இவை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். நம்முடைய சுற்றுப்புறம் தூய்மையாக இருந்தால் ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் மன நிம்மதி கிடைக்கும். நம்முடைய செயல்கள் தூய்மையாக இருந்தால் நல்ல சமுதாயம் உருவாகும். அதனால் நேயர்களே, இன்று முதல் நாம் ஒரு சிறு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோமா? நான் குப்பையை கண்ட இடத்தில் போட மாட்டேன். என்னால் முடிந்த அளவு சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பேன். மற்றவர்களுக்கும் தூய்மையின் முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்வேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தூய்மையான வீடு அழகு, தூய்மையான தெரு பெருமை, தூய்மையான ஊர் வளர்ச்சி, தூய்மையான நாடு நம் கனவு. அந்த கனவை நனவாக்குவது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, அது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு. தூய்மை என்பது ஒரு நாளின் கடமை அல்ல, அது நமது வாழ்வின் பழக்கமாக இருக்க வேண்டும். இதோடு இந்த கருத்தை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு அழகான கருத்தோடு சந்திப்போம். தூய்மை என்றும் நம்மோடு இருக்கட்டும்.
1: உலக தூய்மை தினம் தொடர்பான தகவல்கள் கேட்டும் தகவல்கள் நமக்காக தொகுத்து வழங்கியிருந்தார் ஆர்ஜே இருதயராஜ். நேரம் 7:09
2: தினமும் காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை புது புது பாடல்கள்.

0: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
1: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
0: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க,
1: எச்சரிக்கையாக இருங்க.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: பல பல தகவல்கள்.
1: உற்சாகமான காலை நேரத்திற்கு இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில்.
0: இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மகேஷ் வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டும் நம்மவர் திரைப்படத்திற்காக கே சேது மாதவன் இசையில் ஸ்ரீனிவாஸ் ஸ்வர்ணா குழுவினர் பாடிய பாடல். இன்னும் சில நொடிகளில் 7:15 செய்தி அறிக்கையை தொடர்ந்து மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மோகால் கூறியுள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆந்திரா, கர்நாடகம், கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய 11 டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்த நிவாரணப் பொருட்கள் அந்நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதுவரை 9 விமானப்படை விமானங்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்தவும் நவீனமயமாக்கவும் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் சிக்கோடி தாலுகா நந்தியில் அமைந்துள்ள ஸ்ரீ பீரேஸ்வர் கூட்டுறவு கடன் சங்கத்தின் புதிய தலைமை அலுவலக திறப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். நாடு முழுவதிலும் உள்ள 80,000 தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதற்காக 3,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 70,000 கூட்டுறவு நிறுவனங்கள் 3 தேசிய அளவிலான பல்வேறு மாநில கூட்டுறவு சங்கங்களில் இணைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் ஊரக கூட்டுறவு நிறுவனங்கள் 25க்கும் மேற்பட்ட வணிக நடவடிக்கைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளில் கூட்டுறவுத்துறைக்கு 17 லட்சம் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். வெண்மை புரட்சி, கூட்டுறவு காப்பீடு மற்றும் பாரத் டாக்ஸி போன்ற புதிய முயற்சிகள் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள யசோபூமியில் 3 நாட்கள் நடைபெற்ற செமிகண்டக்டர் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் 300 சர்வதேச பங்கேற்பாளர்கள், 52 நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் 150க்கும் மேற்பட்ட பேச்சாளர்கள் என 600க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற கண்காட்சியில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, நெதர்லாந்து, சிங்கப்பூர் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் உட்பட 12 மாநில அரங்குகளில் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உள்ள பல்வேறு அம்சங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த கண்காட்சியை 40,000க்கும் அதிகமானோர் பார்வையிட்டனர். மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்கள், நிதித்துறை செயலாளர்கள் பங்கேற்ற மாநாடு நேற்று நிறைவடைந்தது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான நடவடிக்கைகளுக்கு நிதியளித்தல் என்ற கருப்பொருளில் இந்த மாநாடு நடைபெற்றதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சி, வேளாண் மற்றும் எரிசக்தி மாற்றத்திற்கு நிதியளித்தல் போன்ற முக்கிய அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் குறித்தும் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. சுற்றுச்சூழல் குறித்த சர்வதேச மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்த 2 நாள் மாநாட்டை தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ளது. இதில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால், உச்சநீதிமன்ற நீதிபதி திரு நரசிம்மா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டில்

பணிக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். ஐஐடி ரூர்க்கி தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி, இளைஞர்கள் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த விழாவில் மொத்தம் 1277 மாணவர்களுக்கு பட்டங்களும் சிறந்த மாணவர்களுக்கு பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியே

0: கட்சியின் திருமதி கார்த்தி குமாரி ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக உள்ளனர். இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அக்டோபர் 6 தேதியும் வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 9 தேதியும் நடைபெறும். திரிபுராவில் நடைபெறவுள்ள நகராட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களுக்கான வாக்குச்சாவடிகள் குறித்த இறுதி அறிவிப்பு இம்மாதம் 25 தேதி வெளியிடப்படும் என அம்மாநில தேர்தல் ஆணைய செயலாளர் திரு அனுராக் சென் தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள 21 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களுக்கு வாக்குச்சாவடிகளை அடையாளம் காணும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். அகர்தலா மாநகராட்சி, பல்வேறு நகராட்சிகள் மற்றும் நகர பஞ்சாயத்துகள் உள்ளிட்ட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள மொத்தம் 784 வாக்குச்சாவடிகளுக்கான வரைவு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. வரைவு அறிவிப்புக்கு எதிரான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி இம்மாதம் 21 தேதியாகும் என்று திரு சென் கூறினார். இந்தியாவின் தூய எரிசக்திக்கான இலக்குகளை எட்டுவதற்கு நீர்மின் சக்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அருணாச்சல பிரதேச மாநில துணை முதலமைச்சர் திரு சவுனா மெயின் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான திட்டங்களுக்கு நிதியளித்தல் குறித்த மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இது சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்தியுடன் நிலையான மற்றும் நம்பகமான புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்திக்கு உதவிடும் என்று அவர் கூறினார். இம்மாநிலத்தில் நீர்மின் சக்திக்கான வாய்ப்புகள் குறித்தும் தூய எரிசக்தி மாற்றத்திற்கான அவசியம் குறித்தும் திரு சவுனா மெயின் எடுத்துரைத்தார். கடலோர ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று பரவலான கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் கடற்பகுதி, வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அமெரிக்க பயணிகள் அப்பகுதிக்கு பயணம் மேற்கொள்வதை மறுபரிசீலனை செய்யுமாறு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் விமான சேவையில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 ஆண்டில் முதல் முறையாக இந்தியா நடத்துகிறது. இந்த போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 500 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்ற ஆசிய உஷு கூட்டமைப்பின் மாநாட்டில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற புள்ளி கணக்கில் ஸ்பெயின் அணியை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹல் கூறியுள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை
2: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்களுக்கு விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
2: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
3: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
2: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
3: இதை கேளு.
4: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடித்த பாட்டு, அந்த பாட்டு

0: இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர். இதையெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
1: அது சரி.

0: தீனா இசையமைத்து மதுஸ்ரீ மது பாலகிருஷ்ணன் குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டும், பொறி திரைப்படத்திற்காக யுகபாரதி இயற்றிய பாடல் அது. நேரம் 7:31.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா? உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 From 12th August to 12th October.
5: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
6: ஏமா, உங்களைத்தான் எங்க பாக்குறீங்க? அட, உங்களைத்தான்.
7: என்னையா கூப்பிடுறீங்க?
6: ஆமா, உங்களையே தான். பார்க்குக்கு வந்தீங்க சரி, குழந்தைக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்தீங்க, அதுவும் சரி. அவன்தான் குழந்தை, அவனுக்கு தெரியாது. தெரியாம கீழே குப்பைய போடுறான். நீங்க அத குப்பை தொட்டியில எடுத்து போட வேண்டாமா?
7: குப்பை தொட்டி இங்க இல்லையே, பார்க்குக்கு வெளியே தானே இருக்குங்க.
6: நீங்க தான் கையில பை வச்சிருக்கீங்கல்ல, அதுல போட்டுட்டு அப்புறம் குப்பை தொட்டியில போடலாம் இல்லம்மா?
7: ஆமா இல்ல?
6: ஆமாவா இல்லையா?
7: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
6: உங்க வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிறீங்கல்ல, ஆனா பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்றீங்களே. வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா போறாது, நம்ம நாட்டையும் சுத்தமா வச்சுக்கிறது நமது கடமை இல்லையா? கொஞ்சம் யோசிங்க.
7: செஞ்சுட்டா போச்சு. நாம எல்லோரும் இப்படி சிந்திச்சா நமது பாரதம் தூய்மையான பாரதம்.
0: நேரம் 7:33:25. இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தமிழ்நாடு. இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில். இந்த 1 மணி நேரமும் அசத்தலான பாடல்களோடு நேயர்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கான கேள்வி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போஸ்ட் பண்ணிவிடுவோம். முகநூலில் உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து அனுப்புங்க. விவத் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூலில் தொடர்ந்து அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல்

0: டி இமான் இசையமைத்து மாயா குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டும், ரெண்டு என்ற திரைப்படத்திற்காக தம்பு சேகர் இயற்றிய பாடல் அது. நேரம் 7:39. நமது விவித் பாரதி தமிழகம் 102.3 முகநூலில் வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு உண்டான கேள்வி ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூலையே தொடர்ந்து அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுகளும் விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூலில் தொடர்ந்து அனுப்பலாம். 102.3 விவித் பாரதி தமிழகம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தமிழ்நாடு.
1: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
2: Attention, national recognition for your hard work. For those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices, the Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination.

0: National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairying, Government of India.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நான் முத்துக்குமார் இயற்றிய பாடல் கேட்டும் இங்கேயும் எப்போதும் திரைப்படத்திற்காக சத்யா இசையில் மதுஸ்ரீ குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 7:45 15:00.

0: நோயே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியம்.

0: ஒன்று
1: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
1: தூய்மையே மேன்மை.
4: நேரம் 7:46 30 நொடி. இது உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தமிழ்நாடு. இன்று காலை 8 மணிக்கு நேயர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி வந்து இன்னும் சில நொடிகளில் ஆரம்பிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3. முன்னதாக நம்மளுடைய விவத் பாரதி தமிழகம் 102.3 வந்து பார்த்திங்கன்னா முகநூலில் ஒரு கேள்வி போஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்றைய தினம் சர்வதேச உலக தூய்மை தினம் இல்லையா, அந்த தூய்மை தினம் தொடர்பான ஒரு கேள்வி ஒன்று வந்து உங்களுடைய முகநூலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். தூய்மை பாதுகாப்பு திட்டம், அதாவது பல பெயர்கள்லாம் இருக்குது, இதை எப்படி வந்து குறிப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேயர்கள்லாம் வந்து சரியான பதில்களை சொல்லியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி அவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் டி நகர் தித்திக்கும் இனிய காலை வணக்கம். மத்திய மாநில அரசுகளால் பொது சுகாதார சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தூய்மை பணியாளர்களின் நலனை உறுதி செய்தல் திட்டங்களை குறித்து ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் எல்லா நேயர்களும் வந்து சரியான பதிலே சொல்லியிருக்காங்க. தமிழன் ஜெயராமன் பூவளப்பாளையம் ஆனந்த் முருகன் தூய்மை பாதுகாப்பு திட்டம் என்பது பொதுவாக இந்தியாவின் மிக முக்கியமான சுகாதார இயக்கம், தூய்மை இந்தியா இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பிற்காக செயல்படுத்தும் நமஸ்தே திட்டம் போன்ற சிறப்பு திட்டங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டான் மத்திய மாநில அரசுகளால் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலை துரைராஜன் பிரபாகரன் நமது பொது சுகாதாரம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் தூய்மை பணியாளர்களின் நலனையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் மத்திய மாநில அரசுகளால் செயல்படுத்தப்படும் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் பன்னீர்செல்வம் மயிலை பட்டாபி மகாதேவன் அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அறிவிப்பாளர் அவர்களுக்கு மீண்டும் இனிய காலை வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியிலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விடுமுறை தினத்தில் மிகவும் உற்சாகமான பாடல்களை அதுவும் ஆனந்தம் அடைந்த தங்களுக்கு என் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் பட்டாளம் அப்துல் ஜலீல் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் உள்ளிட்ட எல்லா நேயர்களும் வந்து இந்த நம்ம கேட்ட அந்த தூய்மை இந்தியா இயக்கம் வந்து ஸ்வச் பாரத் மிஷன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு வந்து கிளீன் லைனஸ் மிஷன் ஸ்வச் பாரத் அபியான் அப்படின்னு சொல்ல பல திட்டங்கள் வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட் சுத்தமும் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் தான் இந்த ஸ்வச் பாரத் கிளீன் லைனஸ் மிஷன் ஸ்வச் பாரத் மிஷன் ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் வந்து இருக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக சரியான பதில்களை தொடர்ந்து அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: வைரமுத்து இயற்றிய பாடல் கேட்டும். பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையில் தேவன் கிளின்டன் குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 7:55.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் வலங்கை மண் ஆட்டோதுரை, பாபு, கண்ணன், பால ஜெயச்சந்திரன், சுரேஷ் பாபு, பிரபாகரன், கலை துரைராஜன், பிரபாகரன், அந்தோனிராஜ், பெருமாள், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், ரங்கராஜன், நா முத்துக்குமரன், முகமது மியான், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், ராதாகிருஷ்ணன், பர்வதவர்தினி, நடராஜன், சுப்பையா புத்தாகரம், யாதேஷ், ராஜேஷ் பெரியார் நகர், ரெடில்ஸ், ஹயாத் பாஷா, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, மேலப்பேடு தயா.

பாலன், சரவணன், ராமலிங்கம், சோமசுந்தர பிரபு, சாமுனி, பொன்னியம்மன் மேடு, வன்னி கணேசன், கார்த்திக், ஆண்டாள் தேவமணி, மயிலை பட்டாபி மற்றும் நண்பர்கள், பன்னீர்செல்வம், அபர்ணா நகர் மூர்த்தி, குமரன், பட்டாளம் அப்துல் ஜலீல், பாரிவாக்கம் பாரிவல்லல், தூத்துக்குடி பாலசுப்பிரமணியம், மதுரா குளத்தூர் பாலு, ஆண்டிமடம் கார்த்திகேயன், பொன்னியம்மன் மேடு, வன்னி கணேசன் உள்ளிட்ட நேயர்கள்லாம் வந்து நிகழ்ச்சி தொடர்பாக வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள்லாம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த பாடலோடு இன்றைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. அதனைத் தொடர்ந்து நேயர்கள் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நாகை சரவணன் வந்து தயாராக இருக்காங்க. இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: கபிலன் இயற்றிய பாடல் கேட்டும் வேட்டைக்காரன் திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனி இசையில் சங்கீதா ராஜேஸ்வரன் சுஜித் சுரேஷன் குழுவினர் பாடிய பாடல். நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம் நேர்களை, இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: கடிதம் வழியாக நேயர்களாகி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலைகள் வரக்கூடிய நேரத்தில் முதல் பாடலாக வரக்கூடிய இந்த பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நேயர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாப்பேட்டை இ லோகநாதன், பிரேமா தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதித், தீநகர் ரமா, ரவி, ரங்கராஜன், திருச்சி கருமண்டபம், வேலாயுதம், திரவியமலர், சந்த்ரு, துர்காதேவி, தன்விக், விஸ்வா, திருமழிசை ராணி, மணிவண்ணன், லக்ஷ்மி, ஆனந்தி, ஜெயந்தி, நீலாங்கரை, ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர், பெரியசாமி, சஜித்குமார், மயிலாப்பூர், ஆனந்தி, செங்கம், தானா, பேட்டை, சுகுணா, புனிதன், ரீனா, தனவதி, ரேவதி, சுரேஷ், கருங்கப்பத்தூர், சரஸ்வதி, எத்திராஜ், திருவண்ணாமலை, ஆறுமுகம். இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வீரதீர சூரன். பாடலை பாடியிருக்கிறார் ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன், விவேக். வரிகளுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 ஞாயிறுதோறும் காலை 10 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள்.
1: சின்ன சின்ன சிட்டுக்கள் பேசும் மழலை மொட்டுக்கள் வண்ண வண்ணப்பட்டு.

இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வாரா வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.

0: வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: உங்கள் உறுப்பு நிகழ்ச்சியில் இணைத்தொடரும் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதக்கூடிய நேயர்கள் யார் அப்படின்னா, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், ஆர் கே நகர் சிங்கச்சோழன், மேட்டுச்சக்கர குப்பம் பூமொழி கஜேந்திரன், ரவிகார்டன் வீரசோழர் வீரராகவன், அப்துல் ரவீஸ் கான், அப்துல் ரஹீம் கான், அப்துல் ரஃபே கான், வேலூர் ராமநாயக்கம் பாளையம் அகமத் பாஷா, கமர்னிஷா, தில்லு ஷானு, ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விஷாரம் அப்துல்லா பாய், ஃபாத்திமா பி மசூத், அஸ்மத், தாஜ் நிஷா, திருவண்ணாமலை சங்கமம் நகர் குப்புராஜ், சத்யபாமா, போலூர் ரிக்ஷாக்காரர் ஏழுமலை, இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தக் லைஃப். வைஷாலி சமந்த், சக்திஸ்ரீ கோபாலன் பாடியிருக்கக்கூடிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், பாடல் வரிகள் கமல்ஹாசன்.

0: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in 3 categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: உங்கள் ஒரு நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எதிர்கூடிய நேயர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோவில் விஜய், கலை துரைராஜன், கல்யாண சுந்தரம் ஆதவன், வீரபத்ரன், சண்முக சுந்தரம், தீநகர் விஜயபாத்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி, ஈசன் முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தண்டகாரண்யம், கிருஷ்ணராஜ், அனன்யா பட் பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு வரிகள் உமாதேவி, இசை ஜஸ்டின் பிரபாகரன்.

நேரம் 8:18, இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். உங்கள் உறுப்பு நிகழ்ச்சியில் இணை தொடரும் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எதிர்கூடிய நேயர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜமாலி ஹவுசிங் போர்டு ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபூப், பர்வீன் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம், பர்சானா, தஸ்பியா கௌசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம்எச் ரோடு ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ராஃபி பாய், நாகை மாவட்டம் குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், முகமது ஆசிக், ஆசிஃபா, ஜெரீனா, கண்ணகி நகர் கஸ்தூரி, அடையார் சரஸ்வதி, துரைப்பாக்கம் ஹேமாவதி, திருமொழிசை தீபா, மயிலாப்பூர் சரோஜாம்மாள், புளியந்தோப்பு பூசம்மாள், லாய்ட்ஸ் ரோடு கிருஷ்ணாம்மாள், ஸ்ரீபெரும்புதூர் ஓவியா ஸ்ரீ, அச்சரப்பாக்கம் ஜமுனா ஸ்ரீ, இலக்கியா. இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தங்கலான். பாடலை பாடியிருக்கிறார்கள் சிந்து ஸ்ரீ விஷால் குழுவினர், உமாதேவி அவர்களுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: நீங்கள் விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 ஞாயிறுதோறும் காலை 10 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள்.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வார வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: ஆம்பளைகளை நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியோட இந்த வார தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக தூய்மை தினம். உலக தூய்மை தினம் அப்படிங்கிற தலைப்பில் உங்கள் குழந்தைகளை பேச வச்சு நம்ம டெலிகிராம் ஐடிக்கு அமிச்சிங்க அப்படின்னா இன்று காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாக்கக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து நம்ம குழந்தைங்க பேசின அந்த இந்த வாய்ஸும் வந்து நம்ம கேட்கலாம். இது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஏன்னா இப்போ வந்து இணையதளம் வாயிலாகவும் நம்மளுடைய வானொலியை வந்து எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க அப்படின்றதுனால உலகம் முழுக்க நம்ம குழந்தைங்களுடைய வாய்ப்பு அந்த அந்த அந்த குரல், அந்த பதிவு, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கேட்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இணைஞ்சிருங்க இந்த 102.3 விவுத் பாரதி தமிழகம் மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் உறுப்பம் நிகழ்ச்சியில் வந்து செய்யார் வட்டம் சிறுங்கட்டூரியம் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் சந்தியா மணிகண்டன், மதுரவாயல் மதுரை நாயக்கன் திரு சரஸ்வதி, காதர்வீடு கார்த்திகேயன் அம்பிகா, வடமனப்பாக்கம் காளிவீடு ஏழுமலை புஷ்பா மணிகரசன், கலவை வட்டம் தேவராஜன், இந்துமதி, தட்சிணாமூர்த்தி, பாஸ்கரன், பெருமாள், கார்த்திக், ரமேஷ், ஆனந்தி, விழுப்புரம் சரவணன் இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வலிமை பாடலை பாடியிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித் ஸ்ரீராம் பாடியிருக்காங்க. விக்னேஷ் சிவனுடைய வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம், நான் லிங்குசாமி பேசுகிறேன். 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
2: உங்கள் விருப்பம்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
4: நேரம் 8:30. இது 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உங்கள் உறுப்பு நிகழ்ச்சியில் இனி தொடர் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதக்கூடிய நேயர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை சந்திப்பு மாலா, சித்ரா, சதாசிவம், வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாளம் சரவணராஜ், கொள்ளிடம் காமராஜ், இந்திராணி, ஆவடி திருவிழிஞ்சியம் பாக்கம் சுப்பலட்சுமி, விஜயராஜ், தனராஜ், தனம், அழகு சுந்தரி, ராகவன், ஆவடி காமராஜர் நகர் இசை இன்பன், இசையரசி லக்ஷ்மி, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், நாராயணன், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, கலைமணி, கணேசன், டி ராஜேந்தர், லட்சுமி, மயிலாப்பூர் காமாட்சி, அஸ்வதி, அசோக். இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாஸ்டர். பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர், பாடலை பாடியிருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா.

நிகழ்ச்சியில் எடுத்து. காஞ்சிபுரம் தாயார் குளம் தெரு, ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி. திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன். சிங்காதிவாக்கம் கேசவன், மருதம் ஜெயபால், ருக்கு. குணகரம்பாக்கம் கண்ணையன், மகேஸ்வரி. அமரம்பேடு ஆண்டியப்பன், காற்றம்பாக்கம் காளியப்பன், கோவூர் கோவிந்தப்பன், நெமிலி அரசன் ஆண்டாள், புளியமங்கலம் சித்திரை பெருமாள். இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மெய் பாடலை பாடியிருக்கிறார்கள் பிருத்திவிகுமார். பாடலுக்கு வரிகள் கிறிஸ்டோஃபர் பிரதீப், இசை பிருத்திவிகுமார்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
2: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-5803-53, மற்றொரு எண் 2838-9871. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதக்கூடிய நேயர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித், யுகதீரன், நாற்றம்பள்ளி வேட்டப்பட்டு சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபானிகுண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தருமபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காருப்பேட்டை சுரேந்தர், இந்திரா. இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மான்ஸ்டர். சத்யபிரகாஷ் பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு வரிகள் கார்த்திக் நேதா, இசை ஜஸ்டின் பிரபாகரன்.

0: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: உறவிதுவோ.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க

0: மனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
0: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
0: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

நெல்லை மூலைக்கரைப்பட்டி ராஜு நம்பி தெய்வேந்திரன் பொள்ளாச்சி கொண்டை கொண்டம்பாளையம் முத்துக்குமார் சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்லதம்பி நெல்லை மேலச்சேவல் மாமுது மைதீன் ரஹமத் பேகம் வாகையூர் ராக்கெட் ராமசாமி கொடுங்கால் கமால் பாஷா நிஷா பேகம் திருக்கோவிலூர் ஸ்ரீமாட்டி ராஜா தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு சரஸ்வதி பாலமுருகன் இவர்கள்லாம் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் என்ன இந்த உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா தரமணி அப்படிங்கிற படத்துலேருந்து வருது. யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு இசையும் யுவன் சங்கர் ராஜாவே தான். நான் முத்துக்குமாரோட வரிகளில் வருது இந்த பாடல், கேட்கலாமா?

தன்கோ. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எதிர்கூடியினர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யார் வட்டம், குறுக்காத்தூர், பாரிவள்ளல், மாலதி, அண்ணாமலை, முல்லை சுரேஷ், சந்தியா, ஹோசாக்கோட்டை தாலுகா, எஸ் நாராயணகிரே கிராமம், பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், நாகராச்சாரி, முனிதானம்மா, வெங்கடாச்சாரி, ஜெயம்மா, முரளி, பாக்யா, ஹர்ஷா, பொன்னேரி, பழவேற்காடு, கருணாநிதி, ராதா, சக்திவேல், கங்கா, பிரியா, அனுஷா, தக்ஷன், பிரியதர்ஷினி, மூலகத்த

மலையாளம் முருகானந்தன், கௌரி, மகாலட்சுமி, ஆனந்தலக்ஷ்மி, திருமலை, ஜெகன், சபரி, மகேஸ்வரி, சாதனா இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் லவ் டுடே. யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, பாடல் வரிகள் பிரதீப் ரங்கநாதன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆண்டர்களே, இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.

0: கலக்கல் அரங்கம் அப்படின்னா என்னென்னு நல்லாவே தெரியும். நீங்கள் நம்ம கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. இது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சரி, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தொலைபேசி எண்களை குறிச்சிக்கணும். 2952508533 இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2838987171. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக தொலைபேசி எண்கள் 2952508533, இன்னொரு ஒன் 2838987171. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து ரயில் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கின்றா, என்றென்றும் புதுமைப்படுத்தக்கூடிய நம்மளுடைய விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். அதனால் புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும், இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்
1: வைப் பண்ணுறேன்.

0: கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்ற படத்திலிருந்து வந்த பாடலை கேட்டோம். சரி, இப்போ கலக்கல் அலங்கம் நிகழ்ச்சியில் வந்து முதன் முதல்ல வந்து கலக்க போகிறது யார் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். கும்பகோணத்துலேருந்து மீனாட்சி மேடம். ஏற்கனவே நிகழ்ச்சியில் கலந்துருக்கீங்களா இல்லை இதான் முதல் தடவையா? அப்படியா, சரி, ரைட்டு, ஓகே. அப்போது உங்களுக்கு நான் ஒரு மியூசிக் ஒன்று போட்டால் அந்த பாட்டு என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா உங்களால்?
1: போடுங்க சார், பார்க்கலாமா?
0: கொஞ்சம் இருங்க.

0: முடிஞ்சா?
1: இது புதுப்பாட்டா பழைய பாட்டா சார்?
0: புதுப்பாட்டு தான். புதுப்பாட்டு இல்ல, 90களில் வந்த பாடல் அப்படின்னு வச்சுக்கலாமே.
1: அப்ப இன்னொரு கொடுங்க. மியூசிக்
0: மியூசிக் ரொம்ப ஃபேமஸான பாட்டு. கமல்ஹாசன் நடிச்ச படம். ரொம்ப நன்றி. உங்க பேர் என்ன
1: சொன்னீங்க?
0: மீனாட்சி. நன்றி, நன்றிங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற பாட்டு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒரு பாடல் அது. பட்டு கொஞ்சம் தொண்டைக்குழி வரைக்கும் இருக்குது, ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் வந்து அடுத்ததாக யார் வந்து பேச போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: இந்தியன் படம் ரேவதி.
0: முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ரேவதி அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன்.
0: அம்பத்தூரா?
2: ஆமாம், அம்பத்தூர்.
0: அம்பத்தூர் ரேவதியா? ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் வந்து இது ஒரு விளையாட்டு, அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு இதை தாண்டி ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இதில் ஒரு விஷயமும் இல்லை. ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னாலும் சரி, கஷ்டமான கேள்வி கேட்குறோமா இருந்தாலும் சரி, அது பற்றின ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. சரி, இப்போ நிகழ்ச்சியில் வரப்போகிற ஒரு பாடல், பாடலை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக வரப்போகிறவங்க யார், எந்த மாதிரியான கேள்வியை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே.

0: அரசியல் அப்படிங்கிற படத்திலேருந்து ஹரிஷ் ராகவேந்திரா உமாரமணன் பாடி அந்த பாடலை நம்ம கேட்டு ரசித்தோம். நேரம் 9:15:30 நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் நின்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம். சந்திரசேகர், காட்பாடி சந்திரசேகர். ஓகே,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? புதுசே தர
1: அவ்வளவுதான்.
0: உங்களுக்கு எப்படி அந்த பாட்டு மேபி ஞாபகம்?

0: பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், பட் ஆனால் அந்த பாட்டு இல்லை அது. இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லட்டுமா?
1: இல்லை,
0: ரொம்ப புதுசும் கிடையாது, ரொம்ப பழசும் கிடையாது, பட் ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாடல் தான் கண்டிப்பாக இருக்கும். கடைசியில் யாராவது சொல்லிட்டாங்களோ, ஓ இந்த பாட்டா அப்படின்னு கேட்பீங்க நீங்கள். இன்னொருத்தர் ட்ரை பண்ணுறீங்களா?
1: கண்டிப்பாக
0: கண்டிப்பாக.

0: தெரிஞ்சுதா?
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: ஆக்சுவலாக ரொம்ப வந்து தெரிஞ்ச பாடல் தான் அது. இருந்தாலும் சரி, சந்திரசேகருக்கு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் லைட்டு ஓகே, நம்ம வேணால் அடுத்த நேயர் வாய்ப்பு கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக வரக்கூடிய நேயருக்கு கண்டிப்பாக அந்த கேள்வி கிடையாது, அதனால் ரெடியாக இருந்துங்க. ஏன்னா இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த பாடலை. அடுத்ததாக வரப்போகிற நேயருக்கு நம்ம கேட்க போகிற கேள்வி வேறு கேள்வி. வணக்கம்.
2: ஹலோ. ஆ வணக்கம் சார்.
0: யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: செங்கல்பட்டு மாவட்டம் வெங்கடாபுரம் நாகராஜ் சார்.
0: வெங்கடாபுரம் நாகராஜ், ஏற்கனவே நிகழ்ச்சியில் கலந்துருக்கீங்களா? இதான் முதல் தடவையா?
2: நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் சார், ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பண்ணுறேன்.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரி, உங்களுக்கு விளையாட்டுக்குள்ளே போயிடலாமா?
2: ஆ சரி சார்.
0: அதாவது நான் கேட்க போகிற கேள்விக்கு ஆமாம் இல்லை சரி இந்த மூணு வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது.
2: சரிங்க சார்.
0: சரிங்க சார்னு இப்படி டக்குன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் போல நிகழ்ச்சியில் இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருங்க.
2: மியூசிக் போட்டிங்களே?
0: இல்லை அது சொல்ல மாட்டேன், அது முடியாது, அது கிடையாது, அது கிடையாது. அதாவது என்னென்னா, ஒரு தடவைக்கு மேலே ரெண்டு தடவை ஒளிபரப்பு பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்நேரம் யாராவது கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதனால் அதை கொஞ்சம் ஒத்தி வச்சுருக்கேன். கொஞ்சம் அடுத்த அடுத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதனால் இப்போ உங்கள் ஒவ்வொரு நேயருக்கும் புது விதமான ஒரு கேள்வி நம்ம கேட்போமே, நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா அது கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்நேரம், அது எனக்கு நல்லா தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம கேட்க போகிறது வந்து ஆமாம் இல்லை சரி இந்த மூன்று வார்த்தையும் பயன்படுத்தாமல் நான் கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஓகேவா? நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ காலையில் என்ன சாப்பிட்டீங்க?
2: டிஃபன் சாப்பிட்டேன் சார்.
0: டிஃபன் சாப்பிட்டீங்களா? யோசிக்க கூடாது. அப்படி சொல்லுங்க. டிஃபன் சாப்பிட்றதுனா டிஃபன்னா என்ன டிஃபன் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. தோசை சாப்பிடல இல்லையா?
2: இல்லை சார்.
0: இல்லை சார், அவ்வளோதான சார்.
2: பதில் சொல்றது
0: இல்லை சார்.
2: அப்புறம் எப்படி சார் பதில் சொல்றது?
0: அதுதாங்க திறமை. நான் தோசை சாப்பிடலங்கும்போது இட்லி தான் சாப்பிட்டேன் அப்படின்னு அழுத்த நிறுத்தமாக சொல்லணும். இதெல்லாம் சொல்லித்தர முடியாது. இந்த மூணு வார்த்தையை பயன்படுத்தாமல் நீங்கள் பேசணும், அவ்வளோதான்.
2: நன்றி.
0: சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். நன்றி.
2: வந்து பாட்சா தங்க மகன் என்று சிங்க நடை போட்டு அந்த சாங் சார் அது.
0: இல்ல. நன்றி.
2: ஆ சரி சார்.
0: குஸ்டின் அவுட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் கூட கடைசியில் இல்லை இல்லை நான் சொல்லியே தீர்வேன் அப்படின்னு அடம் பிடிச்சாரு. நல்ல வேலை தப்பாக சொல்லிட்டாரு. கரெக்டான ஆன்சரை வந்து வேற ஒரு நேயருக்கு நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம். அது யார் இந்த அதிர்ஷ்டசாலி அப்படின்றத பார்க்கலாம். நேரம் 9:20. இந்த நேரத்தில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
3: அருமை நண்பருக்கு காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்றது யாரு? ஒரே ஒரு ஒரே இடத்துல முடியக்கூடிய ஒரு 10 வார்த்தை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்களா பார்க்கலாம்.
3: எது சார்?
0: ஒரு இடத்துல முடியணும். இப்போ கனவு அப்படின்னா ஊ அப்படிங்கிற இடத்துல முடியுது இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரே இடத்துல முடியக்கூடிய 10 வார்த்தை சொல்ல முடியுமா?
3: 10 வார்த்தையா சார்?
0: ஆமாம் ஆமாம். எத்தனை வார்த்தை சொல்ல முடியும் ட்ரை பண்ணுங்களேன் பார்க்கலாம்.
3: பாட்டு சொல்லலாமா?
0: இல்லை இல்லை, நீங்கள் இதுக்கப்புறம் எங்கே போய் பார்க்க போகிறீங்க? பார்த்து சொல்லணும்னா 10 இல்லை 100 கூட சொல்லாமே. இல்ல டக்குனு ஞாபகம் வரும்ல, ஏதாச்சும் ஒண்ணு முயற்சி பண்ணுங்களேன்
3: பாக்கலாம் சார்.
0: சார் முயற்சி பண்ணுங்க சார். என்ன சார் இது கெஞ்ச வைக்கிறீங்களே?
3: வேற நண்பருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் சார்.
0: நன்றி சார். நன்றி நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதனால் ஒரு பாடல் ஒன்று கேட்போம் எல்லாருமே. கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆனப்புறம் திருப்பி வந்து அந்த கலக்கல அரங்கத்தில் வரக்கூடிய நேயர் இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் எதிர்கொள்கிறாங்க, எப்படி பதில் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம். இப்போ ஒரு ரம்மியமான பாடல் ஒன்று.

0: நேரம் 9:27 45 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் வந்து கலக்க போறது யார்? வணக்கம்
1: சார்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? இருங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. திருவாரூர் மாவட்டம் பாக்கம்பருத்தியூர். ஓகே சுமதி, ஏற்கனவே நிகழ்ச்சியில கலந்துருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? பயன்படுத்த கூடாது. என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சியா இருந்தது? எப்பல இருந்து கேக்குறீங்க?
1: என்ன
0: இட்லியா?
1: இட்லி சாம்பார்.
0: தோசை சாப்பிடலையா?
1: தோசை
0: ஒண்ணு. பரவாயில்லையா. மத்தியானம் அடுத்தது சமையலுக்கெல்லாம் ரெடி
1: பண்ணிட்டீங்களா?
0: ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப டாக்டிக்ஸாக பேசுனீங்க அப்படின்னு நல்லா தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் நீடிச்சிட்டிங்க, அதனாலேயே உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப அழகாக விளையாண்டிங்க. நன்றி, நன்றி,
1: நன்றி,
0: நன்றி. சூப்பர். அவ்வளோதாங்க, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஆமாம் இல்லை சரி, இந்த மூணு வார்த்தை எப்படி பயன்படுத்தாமல் பேசுறது அப்படின்னா, நாங்கள் பேசி காட்டுவோம். ரொம்ப அழகாக வந்து பேசி காமிச்சாங்க சுமதி, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். நேரம் 9:30 ஆயிடுச்சு. பாட்டு கேட்கலாமா இல்லைன்னா நேயர்கிட்ட பேசலாமா அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு நேயருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார் யாருங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: கும்பகோணம் இந்திரா காந்தி சிலைந்து பிஎம் சரவணன் பேசுறேன் சார்.
0: பிஎம் சரவணன் சார், வணக்கம்.
2: ஆமா சார், வணக்கம் சார், வணக்கம் சார்.
0: நீங்க வந்து ஒரு பிரசித்தி பெற்ற நேயர் ஆயிட்டீங்க நீங்க.
2: ஆமா சார. என்ன சார்?
0: ஒரு பிரசித்தி பெற்ற நேயர் ஆயிட்டீங்க கண்டிப்பா. கும்பகோணம் சரவணன் வந்து இப்ப எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சாச்சு. ஆமா ஆமா. சரி, உங்களுக்கு போலாமா உள்ள? போன வாட்டிங்க மாட்டினீங்க நீங்க. ஆமாம் இல்லை சரி சொல்லக்கூடிய இல்ல சார். என்ன சார் புரியல?
2: தயாராகி
0: வரக்கூடாது. உங்களை தயாராகி நீங்க வர அப்படின்னு நாளில தொத்துருவோம். மியூசிக் வந்து ரொம்ப தூங்கிட்டீங்களா?
2: இல்ல சார், அதை புரிஞ்சுக்கிட்டேன் சார். அதுக்காக தான் சார் இந்த வாரம் உங்கள்கிட்ட கேட்காம ஆம் இல்லை நான் ஜெயிக்கணும்னு நான் ஒரு ஆசையாக வந்திருக்கேன் சார்.
0: ஐயோ அப்படியா நீங்கள் சொல்கிறீங்க? அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஓகேவா? சரி, ஜெயிக்கிறது தோக்கிறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இப்போ
2: எப்படி எப்படின்னா சார், ஒரு பிள்ளைகிட்ட ஒரு சாக்லேட் கொடுக்குறோங்க பாருங்க, ரெண்டு சாக்லேட் கொடுத்தாலும் இந்த பிள்ளைகிட்ட ரெண்டு சாக்லேட் கொடுத்து பாதி சாக்லேட் கூட கொடுத்தாலும் அது மனசு சங்கடப்படும். ஏன் சங்கடப்படுதுன்னா, அது 50 சாக்லேட் கொடுத்து இந்த பிள்ளைக்கு 50 சாக்லேட் கொடுத்து அரை சாக்லேட் கூட கொடுத்தா அந்த பிள்ளைக்கு ஆஹா அரை சாக்லேட் இல்லையாங்க, 50 சாக்லேட் கொடுத்தா ஆசை.
0: முடிஞ்சு போச்சு. வாழ்த்துக்கள் சார். நன்றி, நன்றி, நன்றி. தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இன்னும் நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாம் கேளுங்க. நன்றி, நன்றி.

0: ஆஹா அப்படிங்கிற படத்துலேருந்து வந்த பாடல், ஹரிஹரன் சித்ரா பாடினாங்க அந்த பாடலை. வாசனோட வரிகளுக்கு இசை தேவா.
1: உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 ஞாயிறுதோறும் காலை 10 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள்.

இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வார வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.

0: நன்றி.
1: நன்றிங்க சார், நன்றி.
0: இந்த மியூசிக் வந்து எப்படிப்பட்ட மியூசிக் தெரியுமா? பாட்டு ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய விதமான மியூசிக்கு. அடுத்ததாக ஒரு நேயர் எடுப்போம், அவங்க சப்போஸ் சொல்லலை அப்படின்னு சொன்னாக்கா நம்மளே அந்த பாட்டை என்னன்னு சொல்லிடலாம். வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: திருத்தணி தமிழேந்தி.
2: எனக்கு கூட அந்த மியூசிக் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, வேற எதனா விளையாட சொல்லுங்க.
0: இல்லையா, அப்படி வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழேந்திக்கே கஷ்டமா?
2: நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், மியூசிக்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டம்
0: அப்படியா? சரி, ரைட்டு. ஒரே ஒரே ஒரே ஒரு எழுத்துல முடியக்கூடிய ஒரு 10 சொற்கள் சொல்ல முடியுமா உங்களால? சொல்லலாமே, பொறுமையா சொல்லணும்.
2: கட்டம், கட்டம், திட்டம், மடம், கடம், தடம், தண்டம், பண்டம், பணம், கணம்.
0: சூப்பருங்க, சூப்பருங்க. ஓகே ஓகே ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்தில் வந்து 8 வார்த்தைக்கு சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் வரப்போகிற பாடலை தொடர்ந்து அடுத்ததாக வரக்கூடிய நேயர் என்ன பேசுகிறாங்க, அதாவது எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம்.

0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் ரதி பாலாஜி பேசுறேன், மடுமாநகர்ல இருந்து.
0: மடுமாநகர்? மடுமாநகர் சென்னை தானே?
1: ஆமா ஆமா, சென்னை தான், பிருந்தா தியேட்டர்.
0: ஆ ரைட் ரைட். ஓ இங்கயா? ஓகே ஓகே. என்ன ரதி பாலாஜியா?
1: ஆமா ஆமா சார். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் சார்.
0: சரி,
1: உங்க உடனால அது குரல் கேட்டு.
0: ஆமா ஆமா. சரி, இப்போ உங்களுக்கு அந்த மியூசிக் போட்டனே தெரியுமா?
1: தெரிஞ்சுதான்
0: நகுமா அந்த பாட்டு. சூப்பருங்க, சூப்பருங்க. அசால்ட் பண்ணிட்டு போடுறேன், எல்லாரும் கேட்கட்டும், எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு நீங்க சொல்லுங்க அப்புறமா.

சொல்லுங்கள், எப்படி கண்டுபிடிச்சிங்க இந்த பாட்டை? எல்லாருக்கும் கஷ்டம்னு சொன்னாங்க இல்லையா? உங்களோட பாடல் சூப்பருங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. அருணாச்சலம் படத்துலேருந்து அந்த பாடல், அந்த பாடலை வந்து இப்போ நம்ம முழுமையாக கேட்கலாம். ஏன்னா அந்த பாடலுடைய அந்த ஸ்டார்ட் மியூசிக் தான் நம்ம வந்து கேட்டோம். போ அந்த பாடலை முழுசாகவே கேட்கலாமே.

0: நிகழ்ச்சியில் வந்து கலக்க போகும் நேயர் யார்?
1: வணக்கம்.
2: ஹலோ சார்,
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: நான் வேதாரணி மட்டும் அகஸ்தியம்பள்ளியிலிருந்து ஈஸ்வரி பேசுறேன்.
0: வேதாரணி மட்டும் அகஸ்தியம்பள்ளியா?
2: ஆமா சார்.
0: ஓகே ஓகே, ஈஸ்வரி.
2: ஆமா சார்.
0: ஓகே, ஏற்கனவே நிகழ்ச்சியில் கலந்துருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா?
2: இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம்.
0: ஓகே ஓகே, சரி. உங்களுக்கான கேள்வி பேயலாமா?
2: சொல்லுங்க சார்.
0: அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு சமையல் குறிப்பை சொல்கிறேன். சமையல் குறிப்பு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அது எப்படி சொல்லணும் உங்களுக்கு ஈஸியாக செய்ய வரக்கூடிய சமையல்னால் என்ன, டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம்.
2: எனக்கு மீன் குழம்பு தான் சார்.
0: மீன் குழம்பா? ரைட்டு. மீன் குழம்பு சொல்கிறீங்க, ஆனால் மீன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தக்கூடாது. சரியா?
2: சரி,
0: ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னாச்சு? இல்லை, நீங்கள் தான் சொல்லணும் மீன் குழம்பு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்ல போகிறீங்க, ஆனால் அதில் மீன்ன்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தாமல் சொல்லணும். சரி, வேறு எதுவும் சொல்லட்டுமா? சரி, நீங்கள் வந்து புதுசாக வரீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு கேள்வி ஒன்று நான் கேட்குறேன். அதாவது நம்ம சாதாரணமாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நிறையா வார்த்தைகள் வந்து ஒரே ஒரு வார்த்தை வந்து ரெண்டு விதமான சொற்களை சொல்லும், புரியுதா? அந்த மாதிரி ஏதாவது வார்த்தை சொல்ல முடியுமா உங்களால்? ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு வார்த்தை தான் இருக்கணும், ஆனால் அது ரெண்டு விதமான பொருளை சொல்கிற மாதிரியான வார்த்தை சொல்ல முடியுமா?
2: ரெண்டு வார்த்தையா?
0: இல்லை. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியெல்லாம் கேளுங்க, கலந்துக்குங்க, தயாராகுங்க, பார்க்கலாம். நன்றிங்க, நன்றி. ஈஸ்வரி வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஆசையாக வந்தாங்கன்னு நினைக்கிறேன் விளையாடுறதுக்கு, ஆனால் நம்ம கேட்ட கேள்வி வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சரியாக வரலையோ அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ரொம்ப ஈஸியான கேள்விகள் தான், கொஞ்சம் கொஞ்சம்

நாள் பழக பழக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தானா இது அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி வந்து சீக்கிரமாக வந்து இயேசுவர் நல்லா விளையாடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், இனிய காலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோதுறை.
0: வலங்கைமான் ஆட்டோதுறை, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்,
1: சந்தோஷம் சந்தோஷம்.
0: சரி, உங்களுக்கு உண்டான ஒரு கேள்வி, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற வார்த்தையை வந்து இதுக்கு வந்து இந்த நாக்கு சுட்டின்னு சொல்லுவாங்கல்ல, டங் ட்விஸ்டர், அந்த மாதிரி ரொம்ப ஈஸி. என்னங்க? வரலாம், இல்லை கொஞ்சம் தடுமாறுற மாதிரியான வார்த்தைகள் வரலாம், முத்தை தெரு பத்தி திருநகை அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தை தான், அதை நீங்கள் டக்குன்னு அதே மாதிரி சொல்லணும். ரெடியா?
1: சொல்லுங்க.
0: ஆடுற கிளையில் ஒரு கிளை தனிக்கிளை, தனிக்கிளையில் தனி வந்த கனிகளும் இனிக்கிளை.
1: இன்னொரு முறை.
0: ஆடுற கிளையில் ஒரு கிளை தனிக்கிளை, தனிக்கிளை தனியில் வந்த கனிகளும் இனிக்கிளை.
1: ஆடுற கிளையில் ஒரு கிளை தனிக்கிளை, தனிக்கிளை, அதுக்கப்புறம் சொல்லிடலாம், அடுத்த வார்த்தை டக்குன்னு வர மாட்டேங்குது.
0: இன்னொரு ஒரே வாட்டி சொல்கிறேன்,
1: இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். ஆடுற கிளையில் தனிக்கிளை ஒரு கிளை.
0: இல்லை இல்லை, நான் சொல்லிடுறேன், ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஆடுற கிளையில் ஒரு கிளை தனிக்கிளை, தனிக்கிளை தனியில் வந்த கனிகளும் இனிக்கிளை.
1: ஆடுற கிளையில் ஒரு கிளை தனிக்கிளை, தனிக்கிளையில் வந்த ஒரு ஒரு பழம் இனிக்கலை.
0: ஒரு ஒரு பழம் இல்லை,
1: ஒரு ஒரு கனி அதானே?
0: ஆமா, கனி. திருப்பி சொல்லுங்க பாப்போம்.
1: ஆடுற கிளையில ஒரு கிளை தனிக்கிளை, தனிக்கிளையில் கனிந்த கனியில ஒண்ணு இனிக்கலை.
0: இல்ல, தனிக்கிளை தனியில் வந்த, தனிக்கிளை தனியில் வந்த கனிகளும் இனிக்கலை.
1: தனி தனி கிளை, தனி கிளைகளில் வந்த வந்த கனிக்கு இனிக்கல.
0: ஆமா,
1: வேற ஆத்துக்கணும்.
0: ரொம்ப நன்றி, இனிமே வேற யாரையும் கொடுக்க முடியாது, அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தை தான், ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி வரும்போது நமக்கே கொஞ்சம் டக்கு டங்கு ரோல் ஆக முடியுமாங்களே, அந்த மாதிரி தான். ஆடுற கிளையில் ஒரு கிளை தனிக்கிளை, தனிக்கிளை தனியில் வந்த கனிகளும் இனிக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டங் ட்விஸ்டர் நம்ம விளையாண்டோம். அடுத்த வரப்போகிற நேயர் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல்.

0: பரதன் படத்திற்காக வாலிவுட் வரிகளில் இளையராஜா எஸ் ஜானகி பாடி பாடலை கேட்டும் பாடலுக்கு இசை இளையராஜா. ஒன்பது மணி 55 நிமிஷம் ஆயாச்சு. அடுத்ததாக வரப்போற நேயர் வந்து எப்படி விளையாட போறாங்க அப்படின்னு
1: பார்க்கலாம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: எங்கேங்க சார்?
1: மேட்டுப்பாளையம் நாகராஜன் சார்.
0: மேட்டுப்பாளையம் நாகராஜன். மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர்ல இருக்க அந்த மேட்டுப்பாளையமா?
1: திருவாரூர்
0: மேட்டுப்பாளையம். அப்படி சொல்லணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி, ரைட்டு, ஓகே. இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி நம்ம கேட்போம். நம்ம கேட்க போகிற கேள்விக்கு ஆமாம் இல்லை சரி அப்படின்ற பதில் சொல்லக்கூடாது. அந்த அந்த வார்த்தைகள் மட்டும் பயன்படுத்தக்கூடாது. சரியா?
1: சரி சார்.
0: ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: ஸ்டார்ட் பண்ணலாம் சார்.
0: சரி, ரைட். காலையில் சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன் சார்.
0: என்ன சாப்பிட்டீங்க?
1: தோசை.
0: தோசை. தோசைக்கு தொட்டுக்கு என்ன?
1: சட்னி.
0: மதியானம் சாப்பாடு சாப்பிட்டாச்சா?
1: மதியானம் சாப்பிடுவேன்.
0: மதியானம் சாப்பிடுவீங்க? என்ன சாப்பிடலாம்னு ஐடியாவில் இருக்கீங்க? மதியானம்
1: சாம்பார் சாதம்.
0: சாம்பார் சாதம். சரி, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாச்சும் வெளில போகிற பிளானில் இருக்கீங்களா? ரொம்ப யோசிக்கக்கூடாது.
1: ஐடியா பண்ணலை சார்.
0: ஒன்றும் ஐடியா பண்ணலை. பண்ணலை அப்படிங்கிற வார்த்தையில் இல்லை அப்படிங்கிற வார்த்தை அடங்கியிருக்கு.
1: நன்றி சார்.
0: சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி நன்றி. மேட்டுப்பாளையம் நாகராஜ் அவர்களுக்கு நன்றி. எப்படி விளாண்டாலும் சரி, நாங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து உங்களை வந்து மடக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப திறமையாக இருந்தது மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது விளையாட்டு தான். இட்ஸ் ஃபார் ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஒன்லி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து சில சமயம் நமக்கு வந்து லைன் கிடைக்காம இருக்கும். லைன் கிடைச்சப்பறம் நம்ம வந்து முயற்சி பண்ண விஷயம் வந்து சரியாக முடியாமல் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு வருத்தம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு ஒரு ஒரு ஒரு கேள்வி கேட்குறோம்னா அந்த பதில் நம்ம சொல்லும்போது அந்த நம்ம வாயிலாக அந்த கேள்வி கொண்டான பதிலை மற்றவர்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதேமாதிரி ஒரு விளையாட்டு அப்படிங்கும்போது ஒரு கொஞ்சம் ஒரு நகைச்சுவையாக அப்படியே போகிற மாதிரி ஒரு விஷயந்தான வழியே. இது ரொம்ப சீரியஸாக நம்ம வந்து எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. இப்போ அடுத்த ஒரு நேயர் நம்ம எடுக்கலாம். அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் சிறுவான். மீரா கடைசிட்டையும் எடுத்தேலோ மாட்டேலோ சந்தேகத்தை
0: எடுத்துட்டேன்ல. எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ஜாலியா இருக்கு சார்.
0: ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு உண்டான ஒரு விஷயம்

என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு ஆமா இல்லை வேண்டாம் அதை விட்டுருங்க. ஒரே இடத்துல முடியக்கூடிய வார்த்தைகள் உங்களால ஒரு நிமிஷத்துல எத்தனை சொல்ல முடியும் பார்க்கலாம். ஒரே எழுத்துல முடியக்கூடிய ஒரு வார்த்தை. திருவான்மியூர் மீரா மேடம் வந்து ரொம்ப நல்ல ஒரு முயற்சி பண்ணாங்க. நிகழ்ச்சியின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு வார்த்தைகள் சொல்லிடலாம். நிகழ்ச்சி நிறைவாக ஒரு சின்ன ஒரு பாடல் ஒன்று கேட்போம். பாடலோடு இன்றைக்கி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். நிகழ்ச்சி தொடர்பு கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் தொடர்பு கொள்ள முயற்சித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் நாகை சரவணன்.

மக்கள் அரங்கம் கலக்கல் அரங்கம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 10:40. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம், 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
2: சின்ன சின்ன சிட்டுக்கள்.
1: நம்ம சிட்டுக்கள் எல்லாம் தயாராக இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 1 மணி நேரம், 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் சின்ன சின்ன சிட்டுக்கள். இந்த வார சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலக தூய்மை தினம் இன்று இல்லையா, அது தொடர்பான நம்மளுடைய மழலைகள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நமக்கு அனுப்பியிருப்பாங்க. அது தொடர்பான பதிவுகளை நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து கேட்க போகிறோம். வாங்க ஒரு பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழகம், 102.3.

0: சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் பழனி பாரதி இயற்றிய இளையராஜா இசையில் காதலுக்கு மரியாதை என்ற திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் சித்ரா குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 10:06:40.
1: உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 ஞாயிறுதோறும் காலை 10 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள்.

இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வார வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444

0: நோயே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.
4: நேரம் 10:08:40. இது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை 10 to 11 வரைக்கும் சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியின் மூலயமாக நம்ம வீட்டு செல்ல பிள்ளைகள் வந்து கொடுக்கக்கூடிய தலைப்புகளில் அவங்களுக்கு தெரிந்த விஷயங்களை சேகரித்து நமக்கு தகவல்களாக கொடுக்குறாங்க. அதை தான் நம்ம தொடர்ந்து இந்த 1 hour கேட்க போகிறோம். இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா உலக தூய்மை தினம், துப்புரவு தினம். இது தொடர்பாக நம்மளுடைய மழையர்கள்லாம் என்னென்னலாம் தகவல்கள்லாம் நமக்கு தயாராக இருக்கிறாங்கன்றத நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதோட கூடுதல் தகவல்களும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உலக துப்புரவு தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 3rd Sunday, அதாவது 17th to 20th வரைக்கும் இந்த உலக தூய்மை தினம் தொடர்பான தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். பெரும்பாலும் வந்து நம்மளும் நம்மளுடைய வீட்டை மட்டும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டால் போதும், அடுத்த இடங்களில் பணி செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும், சாலைகளாக இருக்கட்டும், அது எந்த ஒரு இடமாக இருக்கட்டும், அது சுத்தமாக இருந்தால் என்ன, சுத்தமாக இல்லைனா என்ன, நம்ம அதை பற்றியே நம்ம கவலைப்படுறதே கிடையாது. ஒரு திரைப்படங்களில் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, வந்து இது வந்து ஒரு கூவம் நதி தானே, இது வந்து நம்ம ஏற்கனவே அது அழுக்காக தானே இருக்குது, அதில் இன்னும் கொஞ்சம் அழுக்க போட்டால் என்ன, அதனால் என்ன அது நமக்கு வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் எண்ணி எண்ணாமல் அதை விட நம்ம வந்து அந்த எப்படி சுத்தப்படுத்த முடியும், நம்மளுடைய சுத்தமும் நட்பும் நம்ம எப்படி சுத்தமாக வச்சுருக்கணும். ஒவ்வொரு தனி மனிதனும் தூய்மையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து நோய் இல்லாமல் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஸோ வாங்க நம்மளுடைய மழலையர்கள் என்ன சொல்றாங்கன்றதை கேட்போம்.
5: அன்பிற்கும் வழியாய்க்கும் உரிய அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜிதேந்திரியா, நான் UKG பி செஷன் படிக்கிறேன். இன்று உலக தூய்மை தினம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 21 உலக தூய்மை தினம் கொண்டாடப்படுகிறது. சுத்தம் சோறு போடும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பன பொய்மொழிகள். தூய்மை என்பது ஒரு நாள் நிகழ்வு மட்டுமல்ல, நம் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. நமது வீட்டை எவ்வாறு சுத்தமாக பார்த்து கொள்கிறோமோ அதே போல நம் தேவை பொது இடங்களை இயற்கை வளங்களை சுத்தமாக பார்த்து கொள்ள வேண்டும். இது நம் அனைவரும் சமூக கடமை ஆகும். இதை வலியுறுத்த ஐநா சபையில் இந்நாளை அங்கீகரித்துள்ளது. இதன் நோக்கம் சுத்த சூழல் மாசைப்படுவது குறைப்பது, குப்பைகளை அகற்றுவது, மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ஆகும். இந்நாளில் உலகளவில் கடற்கடைகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களை சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரமாக நடக்கும். இதன் முக்கிய விதிகள் என்னென்ன? குறைத்தல், ரிடியூஸ், மறுபயன்பாடு, ரீயூஸ், மறுசுழற்சி, ரீசைக்கிள் ஆகும். தூய்மையான சுற்றுச்சூழல்

0: காலம் என்ற இலக்கை அடைய இன்று நாண்மை வரும் உரி ஏற்றும். இது பூமியில் எருகாட்டுக்கு மிகவும் அவசியமானது. பிளாஸ்டிக்களை தவிப்போம். குப்பைகளை வகைப்படுத்தி தொட்டியில் போடுவோம். நிறைய மரங்கள் நடுவோம். நமது சிறிய முயற்சி நாளைய தலைமுறைக்கு ஒரு பசுமையான ஆரோக்கியமான வசந்தமான உலகத்தை மணிக்கும். நன்றி, வணக்கம்.
1: பாருங்களேன், ஜிதேந்திரியன் ரொம்ப அழகாக வந்து தகவல்கள்லாம் சேகரித்து நமக்காக வந்து எவ்வளோ பல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. நம்மளை மட்டும் சுத்தமாக வச்சுருக்காம இந்த உலக தூய்மை தினத்தில் வந்து என்னென்னலாம் நம்ம வந்து முயற்சியும் பயிற்சியும் செய்யணுன்றதை வந்து ரொம்ப அழகாக தெளிவாக வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க. உலக தூய்மை தினம் செப்டம்பர் 15 தேதி 2018 ஆண்டிலிருந்து அனுசரிச்சிட்ருக்காங்க. அதாவது 17 20 தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதங்களில் 3rd வாரத்தில் இந்த உலக தூய்மை தினத்தை வந்து நம்ம கடைப்பிடிச்சி வந்துட்ருக்கோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜிதேந்திரன் ரொம்ப அழகாக சொன்னாங்க, நம்ம வீட்டிலேருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளை வந்து நம்மளே வந்து பிரித்து தனித்தனியாக வந்து பிளாஸ்டிக் கழிவுகள் தனியாக, சமையலறை கழிவுகள் தனியாக, அதுக்கப்புறம் வந்து மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் இப்படிலாம் தனித்தனியாக பிரித்து வச்சு தூய்மை பணியாளர்கிட்ட கொடுத்தா அவங்க வந்து எளிதாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த குப்பைகளை வந்து தரம் பிரித்து வந்து அவங்க ஆரம்பத்துலேயே வந்து சரியாக இது பண்ணுவாங்க. தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் இந்த தூய்மை தினம் தொடர்பான தகவல்களோடு நம்மளுடைய லிட்டில் மாஸ்டர்ஸ்லாம் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்றதை வந்து அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். இது உங்களுக்கான சின்ன சின்ன சிட்டுக்கள் சிறப்பு நிகழ்ச்சி. இது உங்கள் அபிமான விவத் பாரதி, தமிழ் FM 102.3.

0: எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ராஜநடை என்ற திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், எஸ் சித்ரா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். நேரம் 10:19.
1: ஏமா, உங்களை தான் எங்க பாக்குறீங்க? அட, உங்களை தான்.
2: என்னையா கூப்பிடுறீங்க?
1: ஆமா, உங்களையே தான். பார்க்குக்கு வந்தீங்க சரி, குழந்தைக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்தீங்க, அதுவும் சரி. அவன்தான் குழந்தை, அவனுக்கு தெரியாது. தெரியாம கீழே குப்பைய போடுறான். நீங்க அத குப்பை தொட்டியில எடுத்து போட வேண்டாமா?
2: குப்பை தொட்டி இங்க இல்லையே, பார்க்குக்கு வெளியே தானே இருக்குங்க.
1: நீங்க தான் கையில பை வச்சிருக்கீங்கல்ல, அதுல போட்டுட்டு அப்புறம் குப்பை தொட்டியில போடலாம் இல்லமா?
2: ஆமா இல்ல?
1: ஆமாவா இல்லையா?
2: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
1: உங்க வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிறீங்கல்ல, ஆனா பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்றீங்களே. வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா போறாது, நம்ம நாட்டையும் சுத்தமா வச்சுக்கிறது நமது கடமை இல்லையா? கொஞ்சம் யோசிங்க.
2: செஞ்சுட்டா போச்சு. நாம எல்லோரும் இப்படி சிந்திச்சா நமது பாரதம் தூய்மையான பாரதம்.

0: நம்ம நிகழ்ச்சியில் சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் லிட்டில் மாஸ்டர்ஸ்லாம் இன்றைக்கி வந்து அப்பப்போ சொல்ல முடியாத அளவுக்கு வந்து உலக தூய்மை தினம் தொடர்பான நிறைய தகவல்கள்லாம் கொடுத்தாங்க. முன்னதாக வந்து முதல் லிட்டில் மாஸ்டராக வந்து ஜிதேந்திரியன் வந்து நிறைய தகவல்கள் பஞ்செலாம் வந்து எப்பயுமே வழக்கமாக அவர் கொடுப்பார். அது மாதிரி இந்த முறையும் அவர் வந்து ஒரு பஞ்ச் ஒன்று கொடுத்துறாரு. அடுத்தது வந்து விதுன் சாய்ன்ற ஒரு லிட்டில் மாஸ்டர் வர்றாரு, என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம் வாங்க.
1: ஹாய், வணக்கம் வணக்கம். என் பேர் தாய் ஜோதி பைகதான். தினம் போடுறேன். நான் நம் வீட்டையும் நாட்டையும் தூயாம வேண்டும். உப்பிழங்கள் தொற்றில் போடுவீரம் நாம் அடுத்துவாக இருக்கலாம். நம் போட்டை புரியாட வைத்தும் நாட்டை புரியாட வைத்து தள்ளும். நன்றி, வணக்கம்.
0: விதுன் சாய் வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க, கொஞ்சம் இறைச்சலாக இருந்தது. அடுத்த முறை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பும்போது கொஞ்சம் சத்தம் இல்லாமல் அனுப்புனீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப அழகாக பேசுனீங்க. தூய்மையே மேன்மை, தூய்மை சுத்தம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள்லாம் கொடுத்தீங்க. இன்றைய தினம் வந்து உலக தூய்மை தினம். அதாவது வீட்டிலருந்து வெளியேறக்கூடிய கட்டிட கழிவுகள்,

சமையல் கழிவுகள், ட்ரைனேஜ் கழிவுகள், வீட்டை தூய்மைப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய குப்பைகள், மருத்துவ கழிவுகள், கடல் தூய்மைகள், ஏரி தூய்மைகள் அப்படின்ட்டு நிறைய தகவல்கள்லாம் இருக்குது. இப்படி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நாள் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா டன் கணக்கில் வந்து இது மாதிரி குப்பைகள்லாம் சேகரிக்கும்பொழுது தூய்மை பணியாளர்களுடைய சுமை தான் நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இப்போது சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா கட்டிட கழிவுகள்லாம் கூட மாநகராட்சி வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் சொன்னாலே போதும், நாங்கள் வந்து வீடு தேடி வந்து எடுத்துக்கிறோம். கட்டிட கழிவுகள் மட்டும் இல்லை, மரக்கழிவுகள், இது தொடர்பான வீட்டிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய கழிவுகள்லாம் வந்து மாநகராட்சிக்கு நம்பர் அவங்களுடைய கொடுத்த நம்பரில் ஃபோன் பண்ணாலே போதும், அவங்களே வந்து வீடு தேடி வந்து கட்டிட கழிவுகளாக இருக்கட்டும், மரக்கழிவுகளாக இருக்கட்டும், குப்பைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க சேகரித்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே தரம் பிரித்து அந்தந்த வாரியம் தனியாக பிரித்து அனுப்புறது அவங்களுடைய பணியாக இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அதெல்லாம் வந்து கவனிக்காமல் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து குப்பை சேகரிக்கக்கூடிய இடம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம், குப்பை தொட்டியில் கூட நம்ம கூட போடுறதில்லை. அப்படி

பார்த்துட்ருக்கோம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோன்னா, ஒரு சின்ன எலி வந்து ஒரு சாலைகளில் இறந்து கிடக்குதுன்னா பூமியை தன்னை தானே வந்து ரீசைக்கிள் செஞ்சுக்குதுன்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேவெஞ்சர்னு சொல்லக்கூடிய அந்த பறவைகள், காகம், கழுகு, பறந்து போன்ற பறவைகள்லாம் என்ன பண்ணுது, அந்த எலியை வந்து அதுக்கு தனக்கு உணவாக எடுத்துகிட்டு அதை அங்கேருந்து தூய்மைப்படுத்தி அந்த இடத்த வந்து அந்த எலி இருந்த தடயமே இல்லாமல் வந்து மறைச்சிடுது. இப்படி வந்து பூமியை தன்னை தானே வந்து ரீசைக்கிளிங் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மெத்தடு இருக்கும்போது, மெத்தடாலஜி இருக்கும்பொழுது, நம்ம மட்டும் ஏன் வந்து குப்பைகளை வந்து சரியாக தரம் பிரித்து வந்து அங்கங்கே கொடுக்காமல் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிக சுமையை கொடுக்குறோன்னு தெரியல. சரி, தனி மனிதருடைய ஒழுக்கம் இருந்தாலே போதும், இந்த உலக தூய்மை தினத்தில் எல்லாமே தூய்மையாக நடக்கும். வாங்க அடுத்த ஒரு பாடலோடு தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த லிட்டில் மாஸ்டருடைய தகவல்கள்லாம் என்னன்றதை கேட்போம்.

0: வாலி இயற்றிய பாடல் கேட்டும். இளையராஜா இசையில் அஞ்சலி திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா பவதாரணி குழுவினர் பாடிய பாடல். நேரம் 10:30:20.
1: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
0: நேரம் 10:31:20. நமது விவத் பாரதி தமிழகம் 102.3 சின்ன சின்ன சிட்டுக்கள். சிறுவர் சிறுமியர் மட்டும் பங்கு பெறும் சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியுடைய தலைப்பு உலக சுகாதார தினம். வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் நம்மளுடைய லிட்டில் மாஸ்டர் ஜிதேந்திரியனுடைய ரெக்கார்டிங் வந்து அவங்களுடைய கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே வந்து ப்ரோக்ராமுடைய முடியும் போது அவருடைய இதுவாக தான் பதிவு தான் லாஸ்ட்டாக போடுவோம், ஹைலைட் பண்ணி நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் ஜிதேந்திரன் வந்து நிறைய கொண்டு வந்திருப்பார், நிறைய தகவல்லாம் சேகரிச்சிருப்பாருன்னு ஒரு மோட்டோவோட என்ன பண்ண அவருடைய தகவல்கள் முன்னாடியே போட்டதுனால நிறைய நேயர்கள்கிட்டருந்து அவருக்கு நிறைய வரவேற்புகள் வந்து நிறைய கிடச்சிருக்கு. அவர் கொடுத்த தகவல்கள், அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் சொன்ன விளக்கங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் வந்து தொடர்ந்து அவருக்காக வந்து அதுலேயும் குறிப்பாக வந்து அன்புராணின்ற நேயர் வந்து ரொம்ப அழகாக வந்து அவருக்கு உண்டான ஒரு பதிவுகள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அவர் கொடுத்த பதிவுகள்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். வாங்க, அடுத்து என்ன லிட்டில் மாஸ்டர் வந்து நமக்கு வந்து என்ன மாதிரியான தகவல்கள்லாம் இன்றைக்கி சொல்ல போகிறாங்கன்றதை வந்து தொடர்ந்து கேட்போம். முகமது ஜைன்ன்ற ஒரு லிட்டில் மாஸ்டர் தான் இப்போ நமக்கு அடுத்த நிகழ்ச்சியில் சொல்ல போகிறாங்க.
2: வணக்கம், வணக்கம். என் பேர் முகமது ஜைன். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உலக தூய்மை தினம் பற்றி கூற போகிறேன். தூய்மை என்பது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. குப்பைகளை இந்த இடங்களில் போடக்கூடாது. குப்பைகளை குப்பை தொட்டியில் குப்பை போட வேண்டும். தூய்மை இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். தூய்மையான வீடு, தூய்மையான பள்ளி, தூய்மையான நாடு. நன்றி, வணக்கம்.
0: முகமது ஜைன், நீங்கள் வந்து முதல் வகுப்பு படிக்கிறீங்களா இல்லையே? நீங்கள் பார்த்தா வந்து 5வது வகுப்பு 6வது வகுப்பு படிக்கிற மாதிரி இவ்வளோ தெள்ள தெளிவாக அழகாக வந்து ரத்தின சுருக்கம்.

ஆமாம், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதாவது நம்மளுடைய இன்றைய உலக தூய்மை தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த குப்பை தொட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் சில நேரங்களில் வந்து அவங்களால எடுக்க முடியாத பட்சத்தில் அந்த குப்பை தொட்டிக்குள்ளவே இறங்கி வந்து அந்த குப்பைகளெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, எடுத்து அதை வெளியில் மொத்தமாக சேகரித்து அதுக்கப்புறம் அந்த வண்டி வரும்போது அதில் மொத்தமாக இழுத்து கொண்டு வந்து அதை லாக் பண்ணி போடுவாங்க. ஆனால் சில நம்மளுடைய பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே யார் இருக்காங்க, எவங்க இருக்காங்க, அதை பற்றிலாம் அவங்க கவலையே படுறதில்ல. அவசர அவசரமாக அவங்க வந்து அவங்களுடைய வேலையை முடிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, ரோட்டில் இருந்துக்கிட்டே அல்லது டூ வீலரில் இருந்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கரெக்டாக தூக்கி அந்த பாக்ஸில் தூக்கி போடுற மாதிரி, அது உண்மை ஒரு பெரிய விளையாட்டு மாதிரி தூக்கி போடுவாங்க. பார்த்தா அவங்க உள்ளேருந்து அவங்க எழுந்து வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்தா அவங்களுக்கும் வந்து சௌகரியம் மற்ற ஒரு பணியை வந்து அவங்களால செய்ய முடியும். நம்ம வீட்டில் இருக்கவங்க யாராவது அதுமாரி பண்ணால் நம்ம தூக்கி போடுவோமா அவங்க மேலே? நம்ம வீட்டில் இருக்கவங்க மட்டும் சொந்தம், அடுத்தவங்க வேலை செஞ்சால் மட்டும் அவங்க மேலே தூக்கி போடலாமா? இதெல்லாம் நியாயமே இல்லை இல்லையா? ஸோ அதனால் வந்து தூய்மை வந்து எல்லா இடங்கள்லையும் நம்ம கடைப்பிடிச்சா நோயற்ற வாழ்வு ஸோ அப்படின்ற ஒரு தகவல்களோடு நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து போகிறோம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: வாலி இயற்றிய பாடல் அது. ரிக்ஷாமாமா என்ற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் மனோ குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 10:39:50.
1: உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 ஞாயிறுதோறும் காலை 10 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள்.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வார வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நமது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 11 மணிக்கு அந்த நாள் நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் திரை இசை பாடல்கள் என்றும் இனியவையாக இடம்பெற கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. சின்ன சின்ன சிட்டுக்கள், சிறுவர் சிறுமியர் மற்றும் பங்கு பெறும் சிறப்பு நிகழ்ச்சி. நம்மளுடைய சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் அஸ்விதா 4th ஸ்டாண்டர்ட், அப்புறம் வந்து தோஹித் அரசன் 6th ஸ்டாண்டர்ட், இவங்க ரெண்டு பேர் அவங்களுடைய பதிவுகளை வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில தினங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இந்த சுற்றுப்புற தூய்மை பற்றி ஒரு சில தகவல்கள்லாம் வந்தது. ஒரு ஏரியை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒருத்தர்கிட்ட டெண்டர் கொடுக்குறாங்க, ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் வந்து டெண்டர் எடுக்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏரியை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு குறைந்தது 8 முதல் 10 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து டெண்டர் அவங்களுக்கும் கொடுத்துட்றாங்க. ஆனால் ஒரே ஒரு தனி நபர், ஒரே ஒரு மாணவர் மட்டும் என்ன பண்ணார், அந்த ஏரியை வந்து எவ்வளவு சீக்கிரமாக மேக்ஸிமம் வந்து சுத்தப்படுத்த முடியுமோ ஒரே நாளில் சுத்தப்படுத்தி அவங்களுக்கு வந்து சாதனை படைத்து எல்லோருடைய கவனத்தையும் திசை திருப்ப வச்சு பார்த்துருக்காங்க. எல்லோரும் நான் ஒவ்வொரு தனி மனிதனும் நினச்சாலே போதும், உலகத்தை வந்து நம்ம தூய்மையாக வச்சுருக்கலாம். நம்ம வீட்டில் வந்து நம்மளே வந்து குப்பை போடுவோமா, அசுத்தமாக வச்சுருப்போமா, கழிவு நீர்லாம் போகிற மாதிரி பார்ப்போமா, அங்கங்கே உடஞ்சி கிடந்தால் நம்ம சும்மா இருப்போமா, அதுமாரி வெளியில் நம்ம இருக்கும்போது நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இருக்கக்கூடிய கழிவுகளோ அல்லது குப்பைகளோ அல்லது வந்து தனியாக தூக்கி வரம் போட்டால் நம்மளால் என்ன குறைஞ்சிருவா போகிறோம், நம்ம ஒன்றும் ஆக போகிறது இல்லை இல்லையா. சரி, வாங்க தொடர்ந்து நம்ம அடுத்த லிட்டில் மாஸ்டருடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்போம்.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் அஸ்விதா, உடையர்கோவில் திருமலிசை. இன்றைய தலைப்பு உலக தூய்மை தினம். உலக தூய்மை தினம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 20 இன்றுதான் அனுசரிக்கப்படுகிறது. நம் பூமி, நம் வீடு எங்கும் குப்பை போடாமல் குப்பை தொட்டியில் போட வேண்டும். நெகிழி தவிர்த்து மரங்களை நட்டு இயற்கையை பாதுகாக்கணும். சுற்றமான சூழல் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு படி. தூய்மையை காப்போம், பூமி பாதுகாப்பை காப்போம். வாய்ப்படுத்த விவித் பாரதிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ, வணக்கம்.
1: அஸ்விதா, வணக்கம்.

பல அவங்களுடைய பாணியில் ரொம்ப அழகாக வந்து ஸ்பீடாக சொல்லி முடிச்சிட்டாங்க. உலக தூய்மை தினம், நெகிழியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு குறிப்பான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, நெகிழியை வந்து காலங்காலமாக வந்து பூமியில் வந்து அது மறையாமல் அப்படியே இருக்கும். அதுக்கு இப்போ மாற்றுப்பொருள்லாம் பயோ நெகிழியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் வந்து இன்னும் அதெல்லாம் வந்து அகற்றப்பட வேண்டியதுதான் இல்லையா? அதெல்லாம் வந்து புவி வெப்பமயமாதலில் வந்து இதெல்லாம் வந்து மிக முக்கிய பங்கு வந்து வகிச்சிட்ருக்குன்ற சர்வேலாம் சொல்லிகிட்ருக்காங்க. சரி, நம்ம வந்து இந்த உலக தூய்மை தினம் தொடர்பான நிறைய தகவல்கள்லாம் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கோம். வாங்க ஒரு பாடலை கேட்டு அடுத்த லிட்டில் மாஸ்டருடைய தகவல் கேட்போம்.

0: கேஜே யேசுதாஸ் பாடிய என் பொம்மக்குட்டி அம்மாவுக்கு என்ற திரைப்படத்திற்காக வாலி ஏற்று இளையராஜா இசையமைத்த பாடல் கேட்டோம். நேரம் 10:49 நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு மழலையர் தரும் தகவல்கள் கேட்போம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள். திருமணி தோகித் அரசன். இன்றைய தலைப்பு உலக தூய்மை தினம். தூய்மை என்பது நமது வீடு மட்டுமில்லை, நமது தெரு, பள்ளி, சுற்றுப்புறம் எல்லாம் சேர்ந்தது. குப்பையை கண்ட இடத்தில் வீசாமல் மக்கும் குப்பை, மக்காத குப்பைகளை பிரித்து சரியான இடத்தில் போட வேண்டும். ஒரு முறை பயன்படுத்திய பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்தலாம். என் வீடு மட்டும் தூய்மையாக இருந்தால் போதாது, என் சுற்றுப்புறமும் தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கணும். நம் சிறிய செயல்கள்தான் நாளைய தலைமுறைக்கு நல்ல பூமியை உருவாக்கும். தூய்மையான பூமி, ஆரோக்கியமான வாழ்க்கை. வாய்ப்பளித்த விருப்பதற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. வணக்கம்.
0: தோகித் அரசன், 6th ஸ்டாண்டர்ட். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இல்லையா, தூய்மையே மேன்மை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பதிவுகளை கொடுத்துருக்காங்க. சரி, வாங்க அடுத்து நம்மளோட நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். மேட்டுப்பட்டி கண்ணன், இனிய ஞாயிறு காலை வணக்கம். சின்ன சின்ன சிட்டுக்கள் பேச கேட்க மகிழ்ச்சியாக உள்ளது. பங்கேற்ற சீரர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதிரன் வாரியங்கால், கதிரவன் வாரியங்காலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்பாடு செய்த நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர்லேருந்து சாகுல் ஹமீத் ராஜா, உலக தூய்மை தினம் செப்டம்பர் 2026. ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 20 அன்று கடைபிடிக்கப்படுகிறது தொடர்பான நிறைய தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. கேட்டோம், ரசித்தோம், நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புராணி, வணக்கம், வாழ்த்துக்கள். சின்ன சின்ன சிட்டுக்கள் அனைவருக்கும் தூய்மையான தினம் பற்றிய அழுத்தம் ஆழம் மிகுந்த நிதானமான பேச்சு. இனிதாக கருத்து பதிவு செய்த மழலையர் ஜிதேந்திரனுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இனிய குரலில் தூய்மை தேவை, ஏன், எதற்கு, எவ்வாறு, அதை பற்றி பேசிய சின்ன சின்ன சிட்டுக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சையிலிருந்து பிரகாஷ்குமரன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். உலக தூய்மை தினம் பற்றிய குழந்தைகளின் குரல்களை கேட்பதற்கு மிகவும் அருமையாக உள்ளது. பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன், உலக தூய்மை தினத்தில் அதனை பற்றிய நமது மழலையர்களின் பகிர்வு, தூய்மையின் அவசியத்தை பற்றி அழுத்தம் திருத்தமான கருத்துக்களை, தூய்மை ஏன் அவசியம், எவ்வாறு அதனை பேண வேண்டும் போன்றவற்றை பதிவு செய்த மழலையர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமது ஆர்ஜி அவர்களின் தூய்மை பற்றிய விரிவான விளக்கம் அனைத்தும் சிறப்பு. ஒழித்த பாடல்கள் நிகழ்ச்சியின் தலைப்புக்கு மெருகேற்றியது. ரசித்தோம், மகிழ்ந்தோம். வணக்கம் பிரபாகரன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நச்சுப்பிள்ளை, இனிய காலை வணக்கம். ராஜேஷ், வணக்கம் சொல்லியிருக்காங்க. அந்தோனி ராஜ், மீண்டும் பிரபாகரன் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. திருமொழிசை அஸ்வினி நாகராஜ், வெங்கட்ராமன், உலக தூய்மை தினத்தை முன்னிட்டு நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் அருமை. வருங்காலத்தில் உலகம் வழிநடத்து போகும் குழந்தைகள் பங்கேற்கும் சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி மிகவும் அருமை, சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. பிரேம்நாத் பிரேம், உலக தூய்மை தினத்தில் சுகாதார மேம்பாடு குறித்து பதிர்வுகளை குட் நியூஸ் குட்டீஸ் குரல்களில் தயாரித்து வழங்கியதை கேட்டு ரசித்தோம், பிரமிப்பாக இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலாவர்தன், அருமை சார், உலக தூய்மை தினம் ரொம்பவும் சூப்பராக இருக்குது நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ், மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், ஆண்டிமடம் கார்த்திகேயன், மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் உள்ளிட்ட நிறைய நேயர்கள் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். மழலையர்களின் குரல்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, பதிவுகளும் கேட்பதற்கு இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பயனுள்ள தகவல், நல்ல நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை கொடுத்துருக்காங்க. இந்த பாடலோட இன்றைய சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சிக்காக பதிவுகளை தொடர்ந்து அனுப்பிய லிட்டில் மாஸ்டர்ஸ் ஜிதேந்திரன், விதுன் சாய், முகமது ஜெயின், அஸ்வித்தா, தோஹித் அரசன் உள்ளிட்ட எல்லாருக்குமே வந்து நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: வித்யாசாகர் இசையில் சந்திரமுகி என்ற திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம்.
1: தூய்மையே மேன்மை,
2: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
1: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
4: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
1: தூய்மையே மேன்மை.
0: நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள்.
5: சின்ன சின்ன சிட்டுக்கள்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை.
2: நேரம் 11:55. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களே, இந்த அலைவரிசைகளில் இந்த ஒரு மணி நேரமும் காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் என்றும் இனியவை கேட்கலாம்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும். நடப்பது இன்றைய நாளில் அதுவும் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, உடலை பாதுகாப்பது என்றே சொல்லலாம். ஆனால் அன்று அது ஒரு காவிய பாடல். புதிய பறவை என்ற திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி மலேசியா எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டும். இந்த திரைப்படம் தாதா மிராசி இயக்கத்தில் 1964 சிவாஜி கணேசன், சரோஜா தேவி உள்ளிட்ட நடிகர்களால் நடித்து திரையிடப்பட்ட திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்று கேட்டும். நிகழ்ச்சியில் அடுத்து

கேட்ட அந்த பாடல் உலகம் தெரியவில்லை என்றாலும் கவலைகள் மனதில் தோன்றும் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் போல. கண்ணதாசன் இயற்றி கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய குங்குமம் திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டும். 1963 கிருஷ்ணன் பஞ்சு அவர்களால் இயக்கி சிவாஜி கணேசன், சாரதா, விஜயகுமாரி உள்ளிட்ட நடிகைகள் நடிகர்கள் நடித்து திரையிடப்பட்ட திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் இடம்பெற கேட்டும். நேரம் 11:11:30. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் வரிசையில் அடுத்து என்ன பாடல்? இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

ஒருவரை ஒருவர் எப்பொழுதெல்லாம் சந்திக்கும் நேரம் இருக்குமோ அப்பொழுதெல்லாம் திருநாளாக இருக்க, நாம் கேட்ட அந்த பாடல் கண்ணதாசன் இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா பாடியிருந்தார்கள். காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் டி எஸ் பாலையா, முத்துராமன், ரவிச்சந்திரன், காஞ்சனா, நாகேஷ் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடித்த இந்த திரைப்படம் 1964 ஆண்டு திரையிடப்பட்ட திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெற கேட்டோம்.

0: என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக, தங்க குடத்தில் ஒளிரும் உன் முகம் சித்திரம் பேச மனசு மயங்கும் பாடல் இது. 1958 பி ஆர் பந்தலு அவர்களின் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், மாலினி, சரோஜா தேவி உள்ளிட்ட நடிகர்கள் நடித்த இந்த திரைப்படத்தின் திரைப்பட பாடலை குமா பாலசுப்ரமணியம் இயற்றி டி ஜி லிங்கப்பா இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய சபாஷ் மீனா திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெற கேட்கலாம்.

0: செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
2: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.

0: வா என்று சொல்லாமல் மாறாக போய் என்றதும் மௌனமாக பேச நாம் கேட்ட அந்த பாடல் பி எஸ் ரங்கா இயக்கத்தில் 1961 சிவாஜி கணேசன், ஜமுனா உள்ளிட்ட நடிகர்கள் நடித்த இந்த திரைப்படம் நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திற்காக இடம்பெற கேட்டோம். இத்திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்தார். நேரம் 11:26:15.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
4: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
0: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் இன்று பிற்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம்.

0: இவ்வுலகமே பார்த்திராத மனித பிறவி, மக்களின் தலைவனாக இன்றும் நாம் கேட்ட அந்த பாடல் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக வாலி ஏற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுசீலா குழுவினர் பாடியிருந்தார்கள். 1965 பி ஆர் பந்தலு அவர்களின் இயக்கத்தில் திரையிடப்பட்ட இத்திரைப்படத்தில் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா உள்ளிட்ட நடிகர்கள் நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெற கேட்டும். நேரம் 11:31. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை.
1: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
3: என்ன, உண்மையாவா?
4: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
5: 1-800-419-1800 & 1097.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
7: Hello, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
8: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM.

0: நாம் கேட்ட அந்த பாடல் கிண்ணம் நிரம்பிட வெண்கனி சாற்றோடு உண்ண, உன் கன்னத்தில் முக்கனி சர்க்கரையோடு பொன் மாடத்தில் வீற்றிருக்க, நாம் கேட்ட அந்த பாடல் 1965 வருடம் கே சங்கர் இயக்கத்தில் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சரோஜா தேவி நடித்த கலங்கரை திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் கேட்டோம். பாடல் பஞ்சு அருணாச்சலம். நேரம் 11:40:15. நேயர்களை, நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலுக்கு தொடர்ந்து அனுப்பலாம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-08-53, மற்றொரு எண் 2838-98-71. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: நேர்களை உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம் 044-295-2853 மற்றும் ஒரு 2838-9871 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.
1: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.

நாம் கேட்ட அந்த பாடல் தனது தனிமை நிலவோடும் தென்றலோடும் தலைவனுக்கு தூது சொல்லி அனுப்ப, கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் சிவாஜி கணேசன், சிவகுமார், சௌகார் ஜானகி, வாணிஸ்ரீ உள்ளிட்ட நடிகைகள் நடித்த திரைப்படம் 1968 திரையிடப்பட்ட உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டும், வாலி ஏற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருந்தார்கள். நேரம் 11:47:30. என்றும் இனியவை நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள். கல்யாண சுந்தரம், என்றும் இனியவை பாடல்கள் எல்லாம் மிக அருமை, வாழ்த்துக்கள். ஒரு சின்னஞ்சிறியா வண்ணப்பறவை பாடல், டிஎம்எஸ் ஜானகி பாடிய பாடல் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. கும்பகோணம்லேருந்து கல்யாண சுந்தரம், ராணி ஹரிணி, கண்ணன் மேட்டுப்பட்டி, இனிய காலை வணக்கம், என்றும் இனியவை மெல்ல நட மெல்ல நட, சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை, நாலாம் நாலாம் திருநாளாம். இனிமையான நிகழ்ச்சி, இனிமையான பாடல்கள் தொடரட்டும், வாழ்த்துக்கள். வி பாபு திருப்பத்தூர்லேருந்து விவித் பாரதி 101.1 போட்டிருக்காங்க, மன்னிக்கவும் விவித் பாரதி 102.3. நீங்கள் சொன்னது வந்து திருப்பத்தூர் பண்பலை 100.1. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மறக்க முடியாத அருமையான பாடல்களின் தொகுப்புன்னு திருப்பத்தூர்லேருந்து பாபு அனுப்பியிருக்காங்க. பர்வதவர்தினி, இனிய முற்பகல் வணக்கம், என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். காலத்தால் அழியாத காவிய பாடல்களை கேட்டு வருகின்றோம். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடல் ஆக மெல்ல நட மெல்ல நட, அதனைத் தொடர்ந்து குங்குமம் படத்தில் ஒழித்த சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எங்களை மெய்மறக்க செய்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள், ஆர்ஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கலை துரைராஜன், சுந்தரபெருமாள் கோவில் தெரு, எம்ஜிஆர் சிவாஜி கலவை பாடல்களாக போடுகிறீர்கள், எல்லா பாடலும் நாங்கள் இருக்கின்றோம், ஆனால் கலங்கரை விளக்கத்தில் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், பாடல்கள் எல்லாம் என்றும் இனியவை தான் சார், சொல்லவே வேண்டாம், ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனி ஹரிராம், பொன் எழில் பூத்தது புதுவானில் வெண்பனி, ரொம்ப அருமையாக இருந்தது, பாடல்கள் கேட்கவே வந்து மனது குளிர்வாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனியிலிருந்து ஹரிராம். தில்லை ஸ்ரீனிவாசன், பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றையும் மிஞ்சும் அளவுக்கு இனிமையாக உள்ளது, இது என்றும் இனிமை நிகழ்ச்சி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சனா கேவிஜே,

கொடமாண்டப்பட்டியிலிருந்து கேவி ஜெயசீலன் அவர்கள் அனுப்பியிருப்பாங்க. எந்தும் இனிவி நிகழ்ச்சியில் குங்குமம், காதலிக்க நேரம் இல்லை போன்ற திரைப்படங்களிலிருந்து இனிமையான பாடல்களை கேட்பதே ஒரு சுகம் தாங்க, தனி அல்லாதி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. ஷங்கர், சேந்தமங்கலம், இனிமையான இதமான காலை வணக்கம் சகோ அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. வணக்கம் சார். கிருஷ்ணராஜ், மேகலா, என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திக் சோழா, இனிமையான பாடல்கள் அனைத்தும் கேட்க கேட்க சலிக்காத அற்புதமான பாடல்கள், மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் பாடல்கள். பாவடை தாவணியில் இனிமையான பாடல் வழங்கிய ஆர்ஜே அவர்களுக்கு நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. திருவாரூர் மாவட்டம் ஆலங்காடுலேருந்து கார்த்திக் சோழா, எவ்வளோ நல்ல பாடல்கள்லாம் போட்டோம், அந்த ஒரு பாடல்களும் மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரிங்க, ஓகேங்க. எரவாஞ்சேரியிலேருந்து ஷாகுல் ஹமீது, காற்றெங்கும் இசை வாசம் வீசும் கவிதை தென்றல் என்றும் இனிமை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம், வழங்கி நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். வேணுகோபால், வணக்கம் சார், வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் வந்து ஸ்பெஷலாக பாடல்கள்லாம் போட்டுட்ருக்கீங்க, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், சிவகுமார், பிரேம்நாத் பிரேம், அயனாவரம் டெய்லர், கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார் உள்ளிட்ட நேயர்கள்லாம் வந்து பாடல்கள் அனைத்தும் அருமை, கேட்டோம், ரசித்தோம், மகிழ்ந்தோம், வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து நம்ம கேட்டுட்ருக்கலாம். விவத் பாரதி தமிழகம் 102.3.

தனது கவலைகள் எல்லாம் சொல்லாமல் சொல்ல பாவை இயங்கும் பாடல் இது. நாம் கேட்ட அந்த பாடல் 1972 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஜெமினி கணேசன், வாணிஸ்ரீ உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடித்த இத்திரைப்படத்திற்காக, வெள்ளி விழா திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டோம். வாலி இயற்றி வி குமார் இசையில் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் இது. நேரம் 11:50.

4:35. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகள், கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வழங்கிய அனைத்து பாடல்களும் கேட்டும் ரசித்தும் வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரைப்பேட்டையிலிருந்து என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஒழித்த ஆகா மெல்ல நட மெல்ல நட மற்றும் சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை பாடல்கள் மிகவும் அருமை, கேட்டும் ரசித்தும் வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். ஏழு கிணறு தேவா, சரவணன் ராமலிங்கம், ஆட்டோதுரை, பன்னீர்செல்வம், புஷ்பா, பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், மகாதேவன், நாகராஜ், வேல்முருகன், ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, கமலா வரதன், கதிரவன் உள்ளிட்ட நேயர்கள்லாம் வந்து நிகழ்ச்சி வந்து சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புராணி, பாவடதாவணி, பாட்டு இனிமை, பாரம்பரிய இளமை, பட்டாடை நினைவு படுத்திய என்றும் இனியவை பாடல்கள், விவித் பாரதிக்கு சொன்னவொடனே அவங்க அடுத்தது இன்னொரு பதிவும் கொடுத்துருக்காங்க. ரெடியல்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, சுவையோ ஆறு, என்றும் இனியவை நிகழ்ச்சியோ பாடல்களோ தேனாறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பஞ்சு கொடுத்துருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், காவிய கானங்கள் சூப்பர், அதிலும் சித்திரம் பேசுதறி பாடல், பாவடை தாவணியும் அடுத்தடுத்து ஒழித்த பாடல்கள் ரொம்பவும் அழகாக இருந்தது, வழங்கி நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சங்கர், சேந்தமங்கலம், திட்டிக்கும் தெவிட்டாத பாடல்களின் தொகுப்பு, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாடல்களின் அணிவரிசை அபாரம். புதிய பறவை, குங்குமம், காதலிக்க நேரமில்லை, சபாஷ் மீனா ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டோம் ரசித்தோம் வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். ஹேண்ட்ஸ் அப் சூப்பர். சுண்ணாம்புக்குளம்லிருந்து செந்தில் குமரன், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் கேட்டோம் ரசித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி, அருமையான பாடல்கள், உயர்ந்த மனிதன் படத்தில் ஒழித்த பாடல், நாளை எந்தன் பார்த்து ஓடிவா நிலா அப்படின்ற பாடல் வந்து கேட்டோம் ரசித்தோம் அருமையாக இருந்தது. அருமையான பாடல்கள், நிச்சய தாம்பூலம் படத்தில் ஒழித்த பாவடை தாவணி, பார்த்த உருவமா அப்படின்னு சொல்லிட்டு, அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் ஒழித்த பாடல்களும் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு, ஜெயக்குமார் உள்ளிட்ட எல்லா நேயர்களும் வந்து ஒவ்வொரு பாடல்களும் கேட்டு ரசிச்சிருக்காங்க. நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் இது. இரு வல்லவர்கள் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி வேதா இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல். இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம்நேர்களே, இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: நேரம்.
1: ரெட்ரோ நேரம் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு எப்பவுமே தெரியும். அதாவது, காலத்தால் அழியாத என்றென்றும் மனதை விட்டு நீங்காத பழைய பாடல்களின் தொகுப்பு. ஒரு மணி நேரம் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சிங்க. அதை தொடர்ந்து பழைய பாட்டுக்கு அடுத்தது வர வேண்டியது இடைக்கால பாடல்கள். அந்த இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது 80களிலும் 90களிலும் வெளிவந்த இடைக்கால பாடல்கள். நிறைய பாடல்கள் வந்து நம்ம கேட்கும்போது அந்த காலகட்டத்துக்கு நம்ம இட்டு செல்லக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசில் நம்ம கேட்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான பாடல்கள் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்களுக்கு வலம் வர அவளோடு காத்திருக்கிறது உங்களைப் போலவே. சரி, அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் வரப்போகிற முதல் பாடல் என்ன கேட்கலாமா?

பட்டர்ஃப்ளை அப்படியே வந்து அந்த வயலினோட கம்பிகளில் வந்து சிறகடிச்சா எப்படி இருக்கும், அப்படி ஒரு அருமையான ஒரு வயலின் பீட் வந்து இந்த நடுவில் இந்த பாட்டுக்கு நடுவில் வரும். அதுக்காக தான் மெயினாக அந்த பாட்டை நம்ம போட்டது அப்படின்னு வச்சுக்கலாம். பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப அருமையான ஒரு பாடல். இந்த படத்தில் இருக்கக்கூடிய மற்ற பாடல்களும் நல்லாயிருக்கும். மீரா அப்படிங்கிற படத்துலேருந்து வந்த இந்த பாடல் வாலியோட வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போன்ஸ்லி பாடிய அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். ரொம்ப நல்ல பாட்டு இல்லையா? அதை தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பாருங்களேன், இதுவும் நல்ல பாட்டு தான்.

0: மனோசித்ரா பாடிய அந்த பாடல் கங்கை மரண வரிகளில் இளையராஜாவோட இசையில் வந்தது. சாமி போட்ட முடிச்சு அப்படிங்கிற படத்துலேருந்து வந்த ஒரு அருமையான பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போ பாடல் என்ன அதை கேட்கறதுக்கு முன்னாடி
1: நேர்களை உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம் 044-295-2853 மற்றும் ஒரு 2838-9871 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.

நாம் கேட்ட அந்த பாடல் புதிய ராகம் படத்திற்காக மனு எஸ் ஜானகி ஆகியோர் பாடினார்கள். இந்த பாடலை பாலிவுட் வரிகளுக்கு இசை இளையராஜா 1991 வெளிவந்த ஒரு படம், அருமையான படம். பாடலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸில் போயிட்டே இருக்கும். 92

வைகாசி பிறந்தாச்சு அப்படிங்கிற படத்துலேருந்து ஒழித்த பாடலை கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருந்தார்கள் இந்த பாடலை. காளிதாசன் வரிகளுக்கு இசை தேவா.

புதுப்பாட்டு படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டும் இளையராஜா, ஆஷா போன்ஸ்லி ஆகியோர் பாடியிருந்தார்கள் இந்த பாடலை. கங்கைமன் வரிகளுக்கு இசை இளையராஜா. நேரம் பார்த்தீங்கன்னா 12:38:30 ஆயிடுச்சு. நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் எல்லாமே வந்து பதிவுகள் போட்டுட்ருக்காங்க. அது என்னென்னு ஒரு சில பதிவுகள் எல்லாமே பார்த்துடலாம் நம்ம ஒரு சில நேரத்தில் நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லலாம். சென்னை பழைய வண்ணார்பேட்டை சோமசுந்தர பிரபு வந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் ஒழித்த நீலக்குயிலே நீலக்குயிலே மற்றும் எங்கள் ஊர் காதல் பற்றி என்ன நினைக்கிற அப்படிங்கிற பாடல்கள் அருமை நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்கள் நிகழ்ச்சிகளை சிறப்பாக தொகுத்து வழங்குகிறார், வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாபு முள்ளக்காடு இனிய காலை வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பன்னீர்செல்வம் வந்து இடைக்கால பாடல்கள் செவிக்கு இனிய விருந்தாக என்றும் இனிக்கும் அப்படின்னு போட்டு செங்கல்பட்டுலேருந்து பன்னீர்செல்வம் போட்டிருக்காங்க. எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீது வண்ணத்து பூச்சியின் சிறகை கொண்டு வலம் வந்து வரத் தொடங்கிய ரெட்ரோ நேரம் இனிய பாடல்களின் சங்கமாய் இனித்து சென்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து பாக்யராஜ், இனிய மதிய வணக்கம் சார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் கத்திரிப்புளம். பாக்யராஜ், ரெட்ரோ நேரத்தில் பாடல்கள் அனைத்தும் சூப்பர். விவித் பாரதி தமிழ் பண்புகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி அப்படின்னாரு. ரொம்ப நன்றி உங்களுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேல்முருகன், ஜடேரி வேல்முருகன், ரெட்டர் நேரத்தில் பாடல்கள் தேர்வு சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெடிலிஸ்லேருந்து ஹயாத் பாஷா வந்து விளையாட வேண்டும் கேரம், பெண்களுக்கு இருக்க வேண்டும் வீரம், கேட்க வேண்டும் ரெட்ரோ நேரம் அப்படின்னு போட்டிருக்காரு. சூப்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரசேவக்கம் ரீஜா மனோகரன், ஆரம்ப பாடலை பட்டாம்பூச்சியை பறக்க விட்டு அழகு பார்த்தது சிறப்பு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே ரீஜா மனோகரன் வந்து இனிய முற்பகல் வணக்கம், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரர் ஆர்ஜி நாகேசரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்தும் நெஞ்சம் ரீஜா மனோகரன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வலங்கைமான் ஆட்டோதுரை ஆர்ஜி அவர்களுக்கு வணக்கம், ரெட்ரோ நேரம் முதல் பாடலை முத்து தெரிக்கிறது நிகழ்ச்சியின் கெத்து நன்றி இவன் வலங்கைமான் ஆட்டோதுரை அப்படின்னு போட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேயர்கள் வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கருத்துக்களை பதிவு பண்ண அத்தனை நேயர்களும் நெஞ்சாந்த நன்றிகள். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது 102.3 விவுத் பாரதி தமிழகம் மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டம். அது மட்டும் இல்லாமல் விவுத் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6

வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கவும் போகிறோம். அதில் ஒன்றும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, புதுமை படைக்கக்கூடிய நம்மளுடைய விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்க விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். அதனால் புதிய குரல், புதிய வரவு, புதிய நண்பர்களோடு இணைவோம், வாருங்கள். நேரம் 12:30. One, two, three, four.

மெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நம்ம கேட்ட அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா புது வசந்தம் அப்படிங்கிற படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிந்த அந்த பாடலை முத்துலிங்கம் வரிகளுக்கு இசை வந்து எஸ் ஏ ராஜ்குமார். ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்து நமக்கு ஒரு பிடிச்ச பாடலாக தான் இருக்குது. அதுலேருந்து ஒரு நல்ல இன்னொரு நம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு பாடலை தேர்ந்தெடுத்து போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி ஒரு ஒரு பாடல்களாக எடுத்து எடுத்து நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக

0: இன்னும் சில நொடிகளை தொடர்வது தமிழ் செய்திருக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின்

0: நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக இராணுவ தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் மகளிர் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்பில் நேற்று தொடங்கிய இந்த 2 நாள் மாநாட்டில் மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், உச்சநீதிமன்ற நீதிபதி திரு நாகரத்னா, தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி திரு பிரகாஷ் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இதில் 17 நாடுகளைச் சேர்ந்த நீதிபதிகளும் சட்ட வல்லுநர்களும் கலந்து கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தொடர்பான சட்டங்கள் குறித்து கலந்துரையாடினர். உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள், அமைச்சக செயலர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தினர். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில், செமி கண்டக்டர் துறையில் இந்தியா முன்னணி நாடாக வளர்ந்து வரும் நிலையில் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் சைபர் தாக்குதலில் ஈடுபடும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தார். நமது நாட்டின் தொழில் நிறுவனங்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஊடகவியலாளர் என்று பாராட்டினார். அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். அவரது மறைவுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான செய்திகளை அவர் வெளியிட்டுள்ளதை நினைவு கூர்ந்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊடகவியல் துறையில் பாயல் மேத்தா சிறப்பாக செயல்பட்டதாக கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டார் என்று பதிவிட்டுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் சூரிய கிரண் சாகச குழு இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் சூரிய கிரண் குழுவின் விமான சாகச நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த குழு இதுவரை 800 சாகச நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளதாக கூறினார். கடந்த 30 ஆண்டுகளாக விமானப்படையின் இந்த சாகச குழு பல்வேறு நாடுகளில் விமான சாகச நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். மீரட்டில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியில் 9 விமானப்படை விமானங்களும் விமானிகளும் பங்கேற்றதாக ஸ்குவாட்ரன் லீடர் விக்ரம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஜார்க்கண்டை சேர்ந்த நக்சல் தலைவர் பிரிஜேஷ் கான்ஜூக் வாரணாசியில் இன்று அதிரடி படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் மீது கொலை வழக்கு, சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்துள்ளது உள்ளிட்ட 39 பிரிவுகளில் வழக்குகள் இருந்ததாக உத்தரப்பிரதேச காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரிஜேஷ் கான்ஜூ குறித்து தகவல் அறிவிப்பவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்று அதிகாலை மைதானம் அருகே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அவர் கொல்லப்பட்டதாக அதிரடிப்படை துணை காவல்துறை கண்காணிப்பாளர் விபின் ராய் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் எல்லை மாவட்டங்களான அம்ரிட்சர், ஃபர்டிகாட் மாவட்டங்களில் காவல்துறையினர் இந்த வாரத்தில் மட்டும் 101 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். ஃபர்டிகாட்டில் இன்று 47 கிலோ போதைப் பொருட்களும் ஆயுதங்களும் பறிமுதல் செய்ததாக பஞ்சாப் காவல்துறை கூறியுள்ளது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று 17 கிலோ போதைப் பொருட்களும் கடந்த 16 மற்றும் 18 தேதிகளில் 37 கிலோ போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை கூறியுள்ளது. இதில்

0: தொடர்புடைய மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேதார்நாத் கோவிலில் இந்த புனித யாத்திரை காலத்தில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாக உத்தரகாண்ட் அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ருத்ரபிரயாக் மாவட்ட ஆட்சியர் திரு விஷால் மிஸ்ரா, பருவமழை காலம் முடிவடைந்ததை அடுத்து கூடுதல் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், கழிவறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மும்பையில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மரைன் டிரைவிலிருந்து ஹாஜி அலி சென்று கொண்டிருந்த கார் விபத்துக்குள்ளானதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதில் காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி அருகே கனமழை காரணமாக தண்டவாள பகுதியில் ஏற்பட்ட மண்ணரிப்பால் மலைச்சரிவிலிருந்து பாறை உருண்டு விழுந்ததில் நாகர்கோவிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலின் சக்கரப் பகுதியில் சேதமடைந்தது. ரயில்வே தொழில்நுட்ப வல்லுநர்கள் பழுதடைந்த பாகங்களை விரைவாக சரிசெய்த பின்னர் ரயில் பெங்களூரு புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தருமபுரி மாவட்டத்தில் நேற்று இரவு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்துள்ளது. சில பகுதிகளில் கனமழையும் பெய்தது. இதன் காரணமாக இன்று காலை நாகர்கோயிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்று தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி சிவாடி ரயில் நிலையங்களுக்கிடையே மண்ணெரிப்பு காரணமாக குன்றின் மீது இருந்து பாறைக்கல் ஒன்று விழுந்ததில் பழுதானது. இந்த ரயிலின் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் பகுதியில் உள்ள சக்கரம் பழுதாகி நின்றது. இந்த ரயில் தருமபுரி ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு ரயில்வே ஊழியர்களால் சரி செய்யப்பட்டு மீண்டும் பெங்களூருக்கு புறப்பட்டு சென்றது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு முன்பாக ராணுவ தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் மோஷன் ரிசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அமெரிக்கா நிபந்தனைகளை நிராகரித்தால் போருக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த 7 நிபந்தனைகள் விதித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓமன் கடற்பகுதியிலும் அரபிக்கடலிலும் உள்ள அமெரிக்காவின் படகுகளை தாக்கும் என்று கூறிய அவர், வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையேயான சண்டையை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச மத்தியஸ்தர்கள் மூலம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப படையை அமைக்கவுள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அடுத்த தொழில் புரட்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவின் உள்நாட்டு உற்பத்தியில் 25% இதன் மூலம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறும் இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன், சோனம் மாஸ்கர், விதர்சா வினோத் ஆகியோர் அடங்கிய குழுவில் 1898 புள்ளிகளுடன் வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஜப்பானின் காக்கா மிகாஹாரியில் இன்று நடைபெற்ற போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி 8 கோல்களும் லால்ரம் சியாமி இஷிகா தலா 3 கோல்களும் அடித்தனர். இப்போட்டியின் மகளிர் டேபிள் டென்னிஸ் குழு பிரிவில் இந்தியா 3-0 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷ் வெற்றி பெற 196 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக ராணுவ தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் மகளிர் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வரும் பாடல் இது. சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும் சரி கிடத்தும

வருஷம் 16 படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டும் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியிருந்தார்கள் அந்த பாடலை. வாளியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. நேரம் 1 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம்நிலையில் 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் இன்றைக்கும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
0: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் அந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தொலைபேசி எண்கள் 2952508533, 2952508533 மற்றும் ஒரு எண் 2838971, இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் இந்த நிகழ்ச்சிகள். மேலும் வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து டயல் செய்ய வேண்டும்.

0: வாத்தியார் வீட்டுப்பிள்ளை அப்படிங்கிற படத்திலேருந்து ஒழித்த ஒரு அருமையான பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடின இந்த பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலமைப்பித்தனோட வரிகளில் வந்தது அந்த பாடல். சரி, நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் யார், என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யாரங்க இது பேசுகிறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம், அக்பர்.
0: அக்பர், உங்களுக்கு என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சியில்?
1: நாளை உனது நாள், இந்த படத்து வந்து வெண்ணிலா ஓடுது கண்ணிலையா இருந்துச்சு.
0: கண்டிப்பா அந்த பாடல் கேட்கலாமா? கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க. நான் காமராசனோட வரிகளுக்கு இசை இளையராஜா, கேட்கலாம் அந்த பாடலை.
1: தேங்க்யூ,
0: நன்றி சார்.

0: நேர்களை உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 044-295-2853 மற்றும் ஒரு 2838-98-71 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர் யார், என்ன பாடல் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால். நலமா இருக்கேன் சார்.
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: என்ன
1: பாடல் நிகழ்ச்சியில உங்களுக்கு தரலாம்?
2: எனக்கு விருப்பமான பாடல் இதயவனின் திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிதா பாடிய பாடல் பொன்னந்தி மாலை பொழுது. அனைத்து நேய நெஞ்சிகளுக்காகவும் குறிப்பாக உங்களுக்கும் இந்த பாடலை சமர்ப்பணம் செய்கிறேன்.
1: நன்றி சார். நன்றி, நன்றி சார். வாலிவுட் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடக்கூடிய அந்த பாடல் இதே வினை படத்திற்காக வருது.

0: நேரம் 1:18:45. இது 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் நின்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க? முருகவேல் ருக்மணி மேடம். என்ன பாடல் உங்களுக்கு தரலாம்?
1: எனக்கு நிறமாறாத பூக்கள்லேருந்து, நிறமாறாத பூக்கள் படத்துலேருந்து ஆயிரம் மலர்களே மலருங்கள்.
0: ஆயிரம் மலர்களே மலர்கள் அந்த பாடல் கண்டிப்பாக உங்களுக்காக வருது, கேட்கலாமா? நன்றி. கேளுங்க சார், என்ன சொல்லாதீங்க, நீங்களும் கேளுங்க அந்த பாடலை, நீங்கள் தான் விரும்பி கேட்டிருக்கீங்க.
1: நன்றி.
0: மலேசியா வசந்தேவன், ஜென்சி, எஸ்பி சைலஜா ஆகியோர் பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், இசை இளையராஜா. ஆயிரம் மலர்களே மலருங்கள் அப்படிங்கிற பாடல்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் நீயர்.
1: வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க?
2: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன்.
1: ஆ சொல்லுங்க சார், என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
2: எனக்கு வந்து 1979 ஆண்டு ஜூலை 6 தேதி வெளிவந்த தூண்தலில் இந்த திரைப்படத்திற்காக பஞ்சவர்ணாசனம் எழுதி இளையராஜா இசையில் எஸ் வாசுபன் படியா வாப்பன்.

0: இந்த பாடலுக்கு ஒரு சின்ன வர்ணம் ஐயா. ஊசலாடும் என்னுயிர் இன்ப ஊஞ்சலாடும், நெஞ்சிலாடும் உன் பூமுகம் நேரில் நெருங்கி வருகையில், அந்த சொர்க்கலோகம் என் கண்ணெதிரே நிழலாடும், உறவாடி களவாடிய இதயம் உன்னை கொண்டாடி குதிகளிக்க மனமிறங்கி மன்றாடுதே. பொருள் குன்றாமல் குழையாமல் சேர்த்து வைத்த கற்பனையாவும், துளி சிந்தாமல் சிதறாமல் உன் செவி என்ற வா பொன்மையிலே.
1: நன்றி, சூப்பர், வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி.

0: இருக்கு.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நமது வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
2: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து இணைய வரும் நேயர் யார்? வணக்கம்.
3: வணக்கம், எம் கல்லுப்பிட்டி ஜிவிஎஸ் கண்ணன்.
2: கண்ணன் சார், சொல்லுங்க சார், என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு?
3: படம் வந்து நிலவே முகம் காட்டு. அது வந்து இப்ப இருக்கு. இந்த ஒரு பாட்டு என்ன சரியா வரல எனக்கு.
2: கரெக்ட் தான், சிட்டு போற அங்கது குத்தாலத்தில்
3: பாட்டு ஒன்னு இருக்கா?
2: ஆமா,
3: பாட்டு போடுறது நல்லா இருக்கு.
2: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி
3: நன்றி நன்றி.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: நேரம் 1:37. இது 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய இனியர் யார்? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
2: எங்க ஊர் ராசாச்சி படம் பொன்மான செடி நானும் பூரா வந்து அந்த பாடல் போற வாய்ப்பு. ரொம்ப நன்றி சார்.
1: ரொம்ப நன்றி சார். கங்காமரனோட இசையில முத்துலிங்கம் வரிகளில் மலேசியா வாசகன் எஸ் பி சைலஜா பாடிக்கக்கூடிய அந்த பாடல் எங்க ஊர் ராசாத்தி படத்திற்காக வருது.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நேயர் யார்? வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: குற்றம் ரவி, செங்கல்பட்டு பேசுறேன் சார்.
0: ஆ சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து இழந்த கைகள்ல இருந்து அந்தி அந்தி நேர தென்றல் காற்று அந்த பாடல் வந்து எனக்கு வேணும். அது வந்து பேரனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்.
0: அப்படியா, சரி சரி, வாழ்த்துக்கள்.
1: அந்த பாட்டை அது பேரனுக்கு சமைத்து வைக்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி சார்.
1: நன்றி சார்.
0: நன்றி. இணைந்த கைகள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜெயந்தத்திரன் பாடிக்கக்கூடிய அந்த பாடல் ஆபாவனோட வரிகளில் ஞான் வர்மா அப்படின்றவருடைய இசையில் வருது. அந்தி நேர தென்றல் காற்று பாடல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் விமான நிலைய கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். இந்தியா உட்பட 17 நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள், உயரதிகாரிகள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்றுள்ள இக்கூட்டத்தில் சுற்றுச்சூழல் ஆளுமையை வலுப்படுத்த

0: மற்றும் ஒருங்கிணைந்த நிர்வாக ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதில் உள்ள இடைவெளியை குறைப்பதற்கான கொள்கை முடிவுகளை உருவாக்கி அவற்றை முறையாக செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்த அமர்வுகளும் இம்மாநாட்டில் இடம்பெற்றுள்ளன. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீலகிரி மாவட்டம் குன்னூர் தேயிலை ஆராய்ச்சி நிறுவன நூற்றாண்டு விழா கருத்தரங்கில் நாளை பங்கேற்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் தேயிலை உற்பத்தியில் தன்னிறைவு, உள்நாட்டு தேவைகள் மற்றும் சர்வதேச சந்தை வாய்ப்புகளில் உள்ள சவால்களை எதிர்கொள்வது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. காலநிலை மாற்றத்தால் தேயிலை உற்பத்தி தொழிலில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் தீர்வு காண்பதுடன் தேயிலை வர்த்தகம் மற்றும் தேயிலை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடைமுறை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். குடியரசு துணைத் தலைவரின் வருகையொட்டி கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களிடையே கல்வி மற்றும் அறிவு பரிமாற்றத்தின் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் ஸ்ரீபுரத்தில் இன்று நடைபெற்ற கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உலக நாடுகளுக்கு முன்னோடியாக இந்தியா திகழ்வதில் இளையோர் முக்கிய பங்களிப்பதாக கூறினார்.
1: அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு, லட்சியம், எண்ணம் எல்லாமே நம்மளுடைய நாடு வல்லரசாக இருக்க வேண்டும், நம்மளுடைய நாடு 2047 வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும். இளைய சமுதாயம் தான் இந்த 2047 வழிநடத்துகின்ற சமுதாயமாக இருக்க போகுது. இன்னும் மேலும் மேலும் டாக்டராக, என்ஜினியராக, ஒரு கலெக்டராக, இப்படி நாம் பல்வேறு துறைகளில் ஒரு தலைசிறந்த நிபுணத்துவம் பெற்றவர்களாக மாற வேண்டும்.
0: கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டின் வரி வருவாய் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் பல மடங்கு அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் விமான நிலைய கட்டமைப்பு கணிசமாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காசி சவராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிகள் நமது பண்பாட்டு ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக கூறிய அவர், 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் வளர்ச்சியடைந்த இந்தியா இயக்கத்தின் கீழ் போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் 1000-க்கும் மேற்பட்ட இடங்களில் கையெழுத்து இயக்கம், இளையோர் சார்ந்த விவாதங்கள், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவற்றின் மூலம் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பெற வரும் 1ஆம் தேதி முதல் ஆதார் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சரிபார்ப்பு செய்த வாடிக்கையாளர் மட்டுமே சிலிண்டர்களை முன்பதிவு செய்து கொள்ள முடியும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை மூலம் தேச சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சரக்கு சேவை வரி குறித்த செய்தித் தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமரின் சீரிய தலைமையில் கடந்த 2017 சரக்கு சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையிலேயே வரி நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டன. ஒரே நாடு ஒரே வரி நடைமுறையை சாத்தியமாக்கியதன் மூலம் வர்த்தகர்கள், நுகர்வோர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயனடைந்து சேமிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட 2ஆம் கட்ட சரக்கு சேவை வரி சீர்திருத்தத்தால் விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டதுடன் வரி தாக்கல் நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதாக திருச்சி மத்திய மண்டல சரக்கு சேவை வரி உதவி ஆணையர் திரு சங்கர் எமது செய்தி பிரிவிடம் தெரிவிக்கையில்,
3: விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் சரக்கு மற்றும் சேவை வரி படிவங்களை எளிதாக தாக்கல் செய்யவும் புதிய வழிமுறைகள் GST 2.0 மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரக்கு மற்றும் சேவை வரியின் சீர்திருத்தங்கள் மூலம் சாமானிய மக்கள் மற்றும் வணிகர்கள் பயன்பெற்றதோடு அரசின் வருவாயும் கணிசமாக கூடியுள்ளது. இந்த வரி சீர்திருத்தத்தை பொருளாதார நிபுணர்கள் பலரும் வரவேற்றுள்ளனர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
4: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் வருவாய், பேரிடர் மேலாண்மை, பொதுப்பணி, நீர்வளத்துறை, சுகாதாரம், மின்துறை அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள், டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களின் ஆட்சியர்கள் பங்கேற்கின்றனர். எல்நினோ தாக்கத்தால் பருவமழை பாதிப்பு அதிகம் இருக்கும் என்று கண்டறியப்பட்ட நிலையில் போதிய நிவாரண மையங்கள், மின்சாரம், குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உறுதி செய்வது, மீட்புப் படையினரின் தயார் நிலை ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு இதுவரை 17,000 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் கொசு ஒழிப்பு பணிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், வீடுகளுக்கு அருகே நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வது உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். பட்டு வளர்ச்சித்துறை மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இத்துறையின் நவீன தொழில்நுட்பங்கள் சிறந்த நடைமுறைகளை கண்டறியும் வகையில் தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்ற அறிவுசார் கண்டுணர்வு பயணத்தை பட்டுப்புழு வளர்ப்போர் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். தமிழக ஆந்திர எல்லையில் பாலாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் தடுப்பணை நிரம்பி உபரிநீர் முழுவதும் தமிழக பகுதிக்கு வந்து கொண்டிருப்பதால் திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: தமிழக ஆந்திர மாநில எல்லைப்பகுதிகள் மற்றும் பாலாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களில் பெய்த கனமழை காரணமாக பாலாற்றின் குறுக்கே கட்டியுள்ள சுமார் 22 அடி உயர தடுப்பணை தற்போது முழுமையாக நிரம்பியுள்ளது. தடுப்பணை நிரம்பியதைத் தொடர்ந்து அதிலிருந்து வெளியேறும் உபரிநீர் வாணியம்பாடி அருகே பாலாற்றில் பெருக்கெடுத்து வருகிறது. ஓராண்டிற்கு பிறகு தடுப்பணை நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: காஞ்சிபுரத்தில் உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு பேரணியை மாநில வனத்துறை அமைச்சர் திரு ஆர் வி ரஞ்சித்குமார், வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆறுகாணி 100 வயல் பகுதியில் பழங்குடியின மக்களின் அடிப்படை தேவைகளை மேம்படுத்துவது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உதவித்தொகையுடன் கூடிய தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் ரோப்கார் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததையடுத்து 64 நாட்களுக்கு பின்னர் நாளை மறுநாள் முதல் மீண்டும் இயக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் விநாயகர் சிலை ஊர்வலம் இன்று மாலை நடைபெறுவதையொட்டி முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் தனிநபர் மற்றும் குழு பிரிவில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த இளவேனில் வாலறிவன் உட்பட சோனம் மாஸ்கர், விதர்ஷா வினோத் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார். இவர்களின் சாதனை நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக கூறினார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா இந்திய குழுவினர் மேலும் பல வெற்றிகளை அடைய வாழ்த்தியுள்ளார். மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா உஸ்பெகிஸ்தானை 19-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய மகளிர் மற்றும் ஆடவர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்தியா பங்களாதேஷை 114 வித்தியாசத்தில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலைய கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 20th ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
6: 102.3 FM. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
7: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: ஹாய் கைஸ் ஹவ் ஆர் யூ

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

வணக்கம். நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம். நான் உங்க அன்பு செல்வா. எங்கள் ஸ்டைல்

நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில அழகான பாடல்கள் உங்களுக்காக வரப்போகுது. அதாவது அழகு அப்படின்ற சொல்ல ஆரம்பிக்கிற பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் யுகபாரதியினுடைய வரிகளை மானுடைய இசையில் நந்தினி ஸ்ரீகரனுடைய குரலில் கேட்க போறோம். ரெக்க திரைப்படத்திலிருந்து இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 2:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம். எங்கள் செயல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டுட்டு இருக்கீங்க. அழகு தொடர்பான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ரசிச்சுட்டு இருக்கீங்க.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் ஏற்றிட்டு முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சியில நீங்க முகநூல் பக்கமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். சாந்தி ரமேஷ் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, கலில் அகமது பொன்னேரியிலிருந்து நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சியில அழகு தொடர்பான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.
1: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா

0: 102.3 FM.
1: Attention, national recognition for your hard work. For those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices, the Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
0: 102.3 FM.
2: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நான் முத்துக்குமாருடைய வரிகளில் உத்தாரா உன்னிகிருஷ்ணனுடைய குரலை கேட்க போகிறோம். சைவம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 வேத்பாரதி தமிழ்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

நேரம் 2:22 கேட்டுக்கிய 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் நேற்று முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏ ரகுமானின் இசையில் வைரமுத்து வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியும் ஹரிணியும் பாடிய பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். இணைந்திருப்போம் 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அழகு அப்படின்னு தொடங்குற பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திருமலை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்க வித்யாசாகர் இசையில் வைரமுத்து அவர்களில் எஸ்பி பாலசுப்ரமணியமும் சுஜாதாவும் பாடிய பாடல். கும்பகோணம் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, விவத் பாரதி தமிழகம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. மனங்களில் என்னென்று முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 2:33. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இவன் சங்கர் ராஜாவின் இசையில் நாம் முத்துக்குமாருடைய வரிகளில் சங்கர் மகாதேவனுடைய குரலை கேட்கப்புறம் சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

அழகான பாடல்கள் கேட்டுட்டீங்க. 2:39 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்க விஜய் ஆண்டனியுடைய இசையில் கலைக்குமாருடைய வரிகளில் பிரசன்னாவும் ஜானகேயரும் பாடிய பாடல் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

கேட்டுட்டு 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மடங்களில் நின்று முழுமையான கொண்டாட்டம். ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் மகாலிங்கம், வரிகளில் வேல்முருகனும் மாளவிகா சுந்தரம் பாடிய பாடல் கொம்பன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். நிறைய பேர் முகநூல் பக்கத்தின் வழியாக இந்த நிகழ்ச்சியில் அணிஞ்சிருந்தாங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, சாந்தி ரமேஷ், அப்புறம் கலில் அகமத், ஏழு கிணறு தேவா, பர்வத வர்த்தனி, ஏழு கிணறு அபுதாகீர், அப்புறம் கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலிருந்து, ரெடில்ஸ் ஹயத் பாஷா, அந்தோனி ராஜ் காட்டு பக்கத்திலிருந்து, பன்னீர்செல்வம் செங்கல்பட்டிலிருந்து இணைஞ்சிருந்தார், தேனி ஹரிராம், அப்புறம் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், எரவாஞ்சேரி சாகுல் ஹமீத், அப்புறம் சரவணன் ராமலிங்கம், ரங்கராஜன், மாதவரம் வீர ராகவன், ஆர் ராமு, கே சிவசுப்ரமணியம், குத்தாலம் முத்துக்குமார், கொடிக்கல் பாளையம், ஷாகுல் ஹமீத் ராஜா, எல்லோருக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பாடல் விசில் திரைப்படத்திலிருந்து, தாமரையுடைய வரிகளை டீமானுடைய இசையில், அனிதா சந்திரசேகருடைய குரலில்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்குவதை இலக்காக கொண்டு கடந்த 2019 தொடங்கப்பட்ட திட்டம்தான் ஜல்ஜீவன் மிஷன் எனப்படும் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் திட்டம். இந்த இயக்கம் தொடங்கிய போது 3.23 கோடி, அதாவது 16.7% ஊரக பகுதி வீடுகளில் மட்டுமே குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வசதி இருந்தது. ஜல்ஜீவன் இயக்கம் இல்லந்தோறும் குடிநீர் இயக்கத்தின் கீழ் கடந்த ஜூலை மாத நிலவரப்படி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மேலும் 12.44 கோடி ஊரக பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வசதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் கடந்த ஜூலை மாத நிலவரப்படி மொத்தமுள்ள 19.36 கோடி ஊரக பகுதி வீடுகளில் 15.67 கோடி, அதாவது 80.95% ஊரக பகுதி வீடுகளில் குழாய் மூலம் குடிநீர் வசதி அளிக்கப்பட்டுள்ளது. இது தற்போதுள்ள நீர் விநியோக அமைப்புகளின் செயல்பாட்டை உறுதி செய்து 19 கோடிக்கும் அதிகமான கிராமப்புற குடும்பங்களுக்கு நேரடியாக பயனளிக்கும். இந்த முயற்சியானது கிராமப்புற நகர்ப்புற இடைவெளியை குறைத்து பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பல நூற்றாண்டுகளாக வீட்டிற்கு தேவையான குடிநீர் எடுப்பது கடினமான சவாலான பணியாகவே இருந்தது. இது போன்ற கடினமான வேலைகளில் இருந்து நம் தாய்மார்களையும் சகோதரிகளையும் விடுவிப்பதற்கும் அவர்களின் உடல் நலம், கல்வி மற்றும் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கும் ஜல்ஜீவன் திட்டம் முயற்சிக்கிறது. ஜல்ஜீவன் திட்டம் செயல்படுத்துவதன் மூலம் கிராமப்புற வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை கொண்டு வந்துள்ளது. ஜல்ஜீவன் திட்டத்தின் இலக்குகளை அடைவது என்பது

0: தண்ணீர் சேகரிப்பதற்காக செலவிடப்படும் மற்றும் முக்கியமாக பெண்களுக்கு தினமும் பல மணி நேரங்களை மிச்சப்படுத்தும் என்று மதிப்பிடுகிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாப்பான முறையில் நிர்வகிக்கப்படும் குடிநீரை உறுதி செய்வதன் மூலம் வயிற்றுப்போக்கு நோய்களால் ஏற்படும் இறப்புகளை தடுக்க முடியும். சில பகுதிகளில் நம்பகமான நீர் ஆதாரங்கள் இல்லாதது, நிலத்தடி நீர் மாசுபாடு, சீரற்ற புவியியல் நிலப்பரப்பு, சட்டப்பூர்வ அனுமதிகளை பெறுவதில் தாமதம் போன்ற சவால்களை இந்த இயக்கம் எதிர்கொள்கிறது. ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் 5 பெண்களுக்கு கலர் சோதனை கருவிகளை பயன்படுத்தி நீர் மாதிரிகளை சோதிக்க பயிற்சி அளித்தல் மூலம் 2024-25 நிலவரப்படி 24.6 லட்சம் பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 54.2 லட்சத்திற்கும் அதிகமான மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. நீர்வள அமைப்புகளை செயல்படுத்துதல், நிர்வகித்தல் மற்றும் பராமரித்தல் ஆகிய சமூக பங்களிப்பை எளிதாக்குவதற்கு 14,000-க்கும் அதிகமான அரசு சாரா நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மற்றும் சமூக அடிப்படையில் செயல்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த ஜல்ஜீவன் திட்டம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் குழாய் நீர் இணைப்பை வழங்குவதற்கான இலக்கை அடைவதில் ஜல்ஜீவன் திட்டம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது. தண்ணீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் நீர் சேகரிப்பின் சுமையை குறைத்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. இந்த திட்டமானது வாழ்க்கை முறையை மாற்றியமைத்து கிராமப்புற இந்தியாவிற்கு ஆரோக்கியமான சமமான எதிர்காலத்தை வழங்குகிறது. கிராமப்புறங்களில் வாழ்க்கை தரத்தை கணிசமாக மேம்படுத்துகிறது. வாழ்க்கையை மாற்றியமைத்து கிராமப்புற இந்தியாவிற்கு ஆரோக்கியமான சமமான எதிர்காலத்தை வளர்க்கிறது. ஜல்ஜீவன் மிஷன் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் குழாய் நீர் இணைப்பை வழங்குவதற்கான அதன் லட்சிய இலக்கை அடைவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது. அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் இந்த ஜல்ஜீவன் திட்டமானது வரும் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இன் வர்ணஜாலம்.
2: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்னென்ன முழுமையான கொண்டாட்டம். நான் உங்க அன்பு செல்வா. வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் இவன் சங்கர் ராஜாவின் இசையில் முத்துக்குமாருடைய வரிகளில் ஷானுடைய குரலில் சண்டைக்கோழி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வெத் பாரதி தமிழ் எஃப்எம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ஸ்ரீகாந்த் தேவாவினுடைய இசையில் கபிலனுடைய வரிகளில் உதித் நாராயணனும் சாதனா சர்க்கமும் பாடிய பாடல் பம்பர கண்ணாலை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வித்யாசாகர் இசையில் கபிலனுடைய வரிகளை சங்கர் மகாதேவனும் அனுராதா ஸ்ரீராமும் பாடிய பாடல் மஜா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கேன். இந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் அடுத்த பாட்டு. ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் கபிலனுடைய வரிகளில் சங்கர் மகாதேவனும் சுஜாதாவும் பாடிய பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்டு இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அடுத்த பாடல் ஐயா திரைப்படத்துல இருந்து நா முத்துக்குமாருடைய வரிகளில் பரத்வாஜ் உடைய இசையில பரத்வாஜும் ஜனனியும் பாடிய பாடல். இணைந்து கேட்போம் 102.3 வேத்பாரதி தமிழ் எஃப்எம்.

நேரம் 3:32. வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பேரரசனுடைய வரிகளில் விஜயா டி ராஜேந்திரன், சிலம்பரசன், சுசித்ரா, மகதி எல்லோரும் பாடிய பாடல் வல்லவன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக. இணைந்திருப்போம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தேங்க்ஸ் பா.
1: கும்பகோணம் பண்பலை 101.6, ஆறுவேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இப்படி எல்லா இடங்களையும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியை நடத்த பாடல் தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய இசையில், பா விஜயுடைய வரிகளில், திப்புவினுடைய குரல, உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல காத்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டிமானுடைய இசையில் விவேகாவுடைய வரிகளில் கார்த்திக்கும் கல்பனாவும் பாடிய பாடல் திருவிளையாடல் ஆரம்பம். திரைப்படத்தில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். இணைந்திருப்போம் 102.3 வெத்பாரதி தமிழ்ப்பம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

0: முகநூல் பக்கத்தின் வழியாக நிறைய நேயர்கள் இணைஞ்சிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், மாதவரம் வீரராகவன், சோமசுந்தர பிரபு பழைய வண்ணரப்பட்டியிலிருந்து, முரளிதரன் விழுப்புரம், ரெட்டில்ஸ் ஹயத் பாஷா, பாபு முள்ளக்காடிலிருந்து, ஆண்டி மடம், கார்த்திகேயன், பர்வதவர்த்தினி, அப்புறம் கலில் அகமது, பொன்னேரி, இவங்க எல்லாரும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வித்யாசாகர் இசையில் பேரரசனுடைய வரிகளில் மாணிக்க விநாயகம், ராஜலட்சுமி சின்னப்பொண்ணு எல்லாரும் பாடிய பாடல் சிவப்பதிகாரம், திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.
1: ஆடாத வண்டியிலே

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வேத் பாரதி தமிழகம் மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். அதிரடி அடியான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டீங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் வாலியுடைய வரிகள், ஏ ஆர் ரஹ்மானும் சயனுராவும் பாடிய பாடல் சிவாஜி திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் உங்க அன்பு செல்வா. இணைந்திருங்கள் 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: 102 புலி 3 பாத்துக்கு தான் தானு
1: 102 புலி 3 பாத்துக்கு இதான் தானு.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, அழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுட்டு 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்னென்ன முழுமையான கொண்டாட்டம். நான் உங்க அன்பு செல்வா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு நிகழ்ச்சியில நாம சொல் விளையாட்டு தான் விளையாட போறோம். ஒரு சொல் நான் மனசுல நினைச்சு அந்த சொல்லை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய குழுலாம் கொடுப்பேன். அதெல்லாம் வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். 044 சேர்த்து ஹெல்ப் பண்ணுங்க. 2952085332838719. நிகழ்ச்சியினுடைய முதல் சொல் ஒரு சோகமான சொல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 4 எழுத்து சொல்லுங்க. இதுல வந்து முதல் 2 எழுத்து வந்து அளவுடன் தொடர்புடைய சொல். முதல் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி தான், நம்ம அதிகமா நம்ம பயன்படுத்தல. ஆனா ஒரு எழுத்து ஒரு மொழி தான் முதல் எழுத்து. 1 3 2 பாதுகாப்புடன் தொடர்புடைய சொல். இது வந்து ஒரு நல்ல நெருக்கமான குழு. 1 3 2 பாதுகாப்புடன் தொடர்புடைய சொல். 1 4 இது வந்து தமிழ் சொல் அப்படின்னு சொல்ல முடியாது. 1 4 இல்லை என்ற பொருள் தரும் சொல். 3 4 துன்பத்துடன் தொடர்புடைய சொல். 3 4 துன்பத்துடன் தொடர்புடைய சொல். 1 4 இல்லை என்ற சொல்லோடு தொடர்புடையது. 1 3 2 பாதுகாப்புடன் தொடர்புடையது. முதல் எழுத்து ஒரு எழுத்து ஒரு மொழி. முதல் 2 எழுத்து அளவுடன் தொடர்புடைய சொல். யாரு கண்டுபிடிக்கிறான் பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ்குமாருடைய இசையில் கென் கருணாசுடைய வரிகளில் கென் கருணாசுடைய குரலை பாடல் கேட்க போறோம். யூத் திரைப்படத்தில் இணைந்திருப்போம். 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 4:05. சொல் விளையாடி விளையாடிட்டு இருக்கோம். ஒரு சொல் நான் மனசு நினச்சிப்போ அந்த சொல்லை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய குழுலாம் கொடுப்பேன். அதெல்லாம் வச்சு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். 0404-2952-5208-5383-2839-8171. நிகழ்ச்சியில் நான் வந்து ஒரு சொல் மனசில் நினச்சிருந்தேன், நிறைய குழுலாம் கொடுத்துருந்தேன். முதல் 2 எழுத்து 1, 2 அளவுடன் தொடர்புடைய சொல். முதல் எழுத்து 1 எழுத்து 1 மணின்னு சொல்லியிருந்தேன். 1, 3, 2 இது வந்து பாதுகாப்புடன் தொடர்புடைய சொல். 1, 4 இல்லை என்ற சொல்லோட தொடர்புடையது. 3, 4 துன்பத்துடன் தொடர்புடைய சொல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு என்னமோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் தோணுதுங்க. வணக்கம் 102. வணக்கங்க, நான் பேசுறது எனக்கே போட்டு காட்டுறீங்க. ஓகே, வணக்கம் 102.3. வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் திருவாரூர் மாவட்டம் கொயந்தகுடி மேலத்தில இருந்து கல்யாண சுந்தரம் பேசுறேன் சார்.
0: கல்யாண சுந்தரம் சார், சொல்லுங்க, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? 4 எழுத்து சொல் தொடர்புடைய சொல். அளவுடன் தொடர்புடைய சொல். முதல் எழுத்து வந்து ஒரே எழுத்து தான், ஆனா பொருள் தரக்கூடிய அந்த எழுத்து முதல் எழுத்து. 1, 3, 2 இது வந்து பாதுகாப்புடன் தொடர்புடைய சொல். 1, 4 இல்லை என்ற சொல்லோடு தொடர்புடையது. 3, 4 துன்பத்துடன் தொடர்புடைய சொல்.
1: என்னங்க
0: க்ளூவா? பயங்கரமா கலாச்சி இவ்வளவு நேரம் சொன்னதே நான் க்ளூ தான் சொன்னேன். சரி, நன்றி சார்.
1: நிகழ்ச்சியில காவல்.
0: காவல், சூப்பருங்க, நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு, ரொம்ப நன்றி. வணக்கம் 102.3. 0444 பண்ணுங்க. சூப்பரா யோசிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க யோசிச்சிட்டது பரவாயில்லன்னு சொல்லும். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கால் பண்ணுங்க. 0444 பண்ணுங்க. 2952-0805-3 2838-9871 எண்களுக்கு கால் பண்ணிக்கணும் நீங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? பேசுங்க. வணக்கம் சார்.

0: திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒட்டப்பெண் பேசுறேன்.
1: என்ன சார், நல்லா இருக்கீங்களா? ஹலோ, வணக்கம். 102.3
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நொலம்பூர்ல இருந்து கிருஷ்ணதாஸ் பேசுறேன் சார்.
1: சார் சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? நினைப்பீங்க. நன்றி சார். வணக்கம். 102.3
3: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம்.
3: வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன் குளமாட்டப்பட்டீங்க.
1: ஜெயசீலன் ஐயா சொல்லுங்க, பதில் கண்டுபிடிச்சிங்களா?
3: பாதுகாப்பு நீங்க சொல்றீங்களா?
1: ஆமா. சரி, ஓகே ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி நேஷ்ல கலந்துக்கிறதுக்கு. ஒரு நல்ல முயற்சி, நன்றி. பயங்கரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்து பதில் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ரொம்ப நெருக்கமாக வந்திருக்காங்க. நாலு எழுத்து சொல், முதல் எழுத்து ஒரு எழுத்து ஒரு மொழின்னு சொல்லியிருந்தேன். முதல் இரண்டு எழுத்து அளவுடன் தொடர்புடைய சொல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1-3-2 பாதுகாப்புடன் தொடர்புடைய சொல்னு சொல்லியிருந்தேன். 1-4 இல்லை என்ற சொல்லு தொடர்புடையதுன்னு சொல்லியிருந்தேன். 3-4 துன்பத்துடன் தொடர்புடைய சொல். நிகழ்ச்சியில் உங்களுக்காக உடன்பிறப்பே திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. டிமானுடைய இசையில் சிநேகனுடைய வரிகளை நித்யஸ்ரீ மகாதேவன் அப்புறம் ஜெயமூர்த்தி பாடிய அந்த பாடல் உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 விருத் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: 102.3 FM.
2: நேரம் 4:15. கேட்டுட்டு இருங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற அறிகுறிலாம் தெரிதுங்க. சொல் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஒரு சொல் நான் மனசில் நினைச்சிப்பேன், அந்த சொல்லை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய குழுலாம் கொடுப்பேன். டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. வணக்கம், 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் சார், அரியலூர் மாவட்டம் ஆயுதகலத்துல இருந்து பேசுறோம். குட்டி பிரசாத்.
2: பிரசாத் சார், சொல்லுங்க, பதில் கண்டுபிடிச்சிங்களா?
3: அளவுடைய சொல்ல சார்,
2: ஒட்டுமொத்தமா 4 எழுத்து சொல், நிறைய க்ளூ கொடுத்திருக்கேன், நீங்க என்ன சொல்ல யோசிச்சீங்க
3: சார்? அளவோட சொல் வந்து தானி.
2: சரி,
3: லிச்சர்ங்களா? லிச்சர்.
2: ஓகே.
3: வேலி.
2: சரி, எனக்கு வந்து முகநூல் பக்கத்துல ஏறோ பதில் கரெக்டா கண்டுபிடிச்ச மாதிரி எனக்கு தோணுது. எஸ், அந்தோனி ராஜ் காட்டுப்பாத்துல நிகழ்ச்சி வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. அவர் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சாருங்க, கால் வலி அப்படிங்கிற சொல் சரியான சொல்லுங்க. அதாவது முதல் 2 எழுத்து அளவுடன் தொடர்புடையது, கால் அப்படிங்கிற சொல் இருக்கு. முதல் எழுத்து ஒரு எழுத்து ஒரு மொழி, கானா சோலை அப்படின்னு அர்த்தம். 1, 3, 2 பாதுகாப்புடன் தொடர்புடைய சொல், காவல் அப்படிங்கிற சொல் இருக்குங்க. 1, 4 காலி அப்படிங்கிற சொல் இருக்கு, இது இல்லை என்ற சொல்லோடு தொடர்புடையதுன்னு சொல்லியிருந்தேன். துன்பம், 3, 4 துன்பம் சொன்ன, வலி அப்படிங்கிற சொல் இருக்குங்க. அட்டகாசமாக கண்டுபிடிச்சாரு அந்தோனி ராஜ் காட்டுப்பத்துல இருந்து. 7 கிணறு தேவா சரியான பதில, பிரமிளா தமிழ்ச்செல்வன் சரியான பதில் அமைச்சிருக்காங்க, கலீல் அகமத் சரியான பதில் அமைச்சிருக்காங்க, புருஷேவாக்கம் ரீஜா மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த சொல் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு, 5 எழுத்து சொல், யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். இறுதி 2 எழுத்து புத்தகத்துடன் தொடர்புடைய சொல், இது வந்து டப்புன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இறுதி 2 எழுத்து புத்தகத்துடன் தொடர்புடையது. முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் நிறைவுடன் தொடர்புடைய சொல், நிறைவு என்ற சொல்லோடு தொடர்புடையது. 2, 5 உதவியுடன் தொடர்புடைய சொல்.

எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஐந்து எழுத்து சொல் இரண்டும் ஐந்தும் உதவியுடன் தொடர்புடையது, ஒன்றும் ஐந்தும் நிறைவுடன் தொடர்புடையது, நான்கும் ஐந்தும் புத்தகத்துடன் தொடர்புடையது. ஒட்டுமொத்தமா ஐந்து எழுத்து சொல். இப்போ உங்களுக்காக எஸ் தமனுடைய இசையில் விவேக்குடைய வரிகளில் விஜய் எம் எம் மானசியினுடைய குரலில் வாரிசு திரைப்படத்திலிருந்து பாடல் காத்திருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: நேரம் 4:23. கேட்டுட்டு 102.3 வெத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். சொல் விளையாடி விளையாடிட்டு இருக்கோம். ஒரு சொல் நான் மனசில் நினச்சிப்போம், அந்த சொல்லை கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய குழுலாம் கொடுப்பேன், அதெல்லாம் வச்சு நீங்கள் டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். பயங்கர ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இறுதியாக பேசிக்கொண்டிருந்த அந்த சொல் 5 எழுத்து சொல். இறுதி 2 எழுத்து புத்தகத்துடன் தொடர்புடையது, முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் நிறைவுடன் தொடர்புடையது, 2-5 உதவியுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருந்தேன். வணக்கம். 102.3
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
2: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன்.
1: பிரமிளா மேடம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன் மேடம். பதில் கண்டுபிடிச்சிருப்பீங்க, சொல்லுங்க.
2: ஒட்டுமொத்த குறிப்பு என்ன சொல்லவே இல்லைங்களா சார்?
1: ஒட்டுமொத்த குறிப்பு எல்லாம் இப்ப கொடுக்கறது இல்லைங்க, நினைக்கிறேன்னு சொன்னாவே கண்டுபிடிச்சிடறாங்க.
2: சொல்லுங்க. முதல் படி.
1: முதல் படி அடிச்சு தூள் பண்ணீங்க, சூப்பருங்க.
2: இது வந்து புத்தகம் சொல்லும் போதே புரிஞ்சுட்டேன். அப்புறம் நிறைவு முடி, உதவி முதியவர் தடி.
1: சூப்பருங்க, நன்றி மேடம் நேஷ்ல கலந்துக்கிட்டதுக்கு.
2: நன்றிங்க,
1: ரொம்ப நன்றி. அட்டகாசமா கண்டுபிடிச்சாங்க. முதற்படி அப்படிங்கிற சொல் மிகச்சரியான சொல். முகநூல் பக்கத்தின் வழியாக நிறைய பேர் சரியான பதில் அமைச்சிருக்காங்க. நிகழ்ச்சியோட நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. கோபால் சாம்பல்பட்டியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏழு கிணறு தேவா சரியான பதில் அமைச்சிருக்காருங்க. அந்தோனிராஜ் காட்டு பக்கத்திலிருந்து சரியான பதில். கலீல் அகமத் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருங்க. பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சொல் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் 0-4-4 சேர்த்து டயல் பண்ணுங்க. 2952-0853-2838-1 இந்த எண்களுக்கு கால் பண்ணி என்ன நீங்கள் விளையாடலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தி லெஜண்ட் திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கேன். ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் சிநேகனுடைய வரிகளில் பெனிதயாலும் ஜோனிதா காந்தியும் பாடிய பாடல் இணைந்திருப்போம். 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
3: சீமைக்கு போன வாத்தியார் வந்திருக்காருடே, இவர் ஆடுவாரா இல்ல ஆட்டி வைப்பாரா பாத்துருவோம். டேய் நீ அட்ரா.

0: 102.3 FM.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நாம சொல் விளையாட்டை விளையாடிட்டு இருக்கோம்.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். ஒரு சொல் நான் மனசுல நினைச்சப்பேன், அந்த சொல்ல கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய குழுலாம் கொடுப்பேன், அதெல்லாம் வச்சு நீங்க சரியா கண்டுபிடிக்கணும். நிகழ்ச்சியின் அடுத்த சொல் 6 எழுத்து சொல். இது வந்து சமையலுடன் தொடர்புடைய சொல். இது கண்டிப்பா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவீங்க. முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் அழகுடன் தொடர்புடைய சொல். முதல் 2 எழுத்து கதையுடன் தொடர்புடைய சொல். 3, 6 உழைப்புடன் தொடர்புடைய சொல். ஒட்டுமொத்தமா 6 எழுத்து சொல். இது வந்து சமையலுடன் தொடர்புடைய சொல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யாரு கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். 0-4-4 சேர்த்து டெல் பண்ணுங்க. 2-9-5-2-0-8-5-3-2-8-3-8-1. இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் காத்துட்டு இருக்கு. தங்கலான் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. இணைந்து கேட்போம் உமாதேவியினுடைய வரிகளை, ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையில, சிந்துரி விஷாலுடைய குரலில் கேட்க போகிறோம். இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM. நான்கு மணி 34 நிமிடம் கேட்டுட்டு 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மடங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் இறுதியாக பேசிக் கொண்டிருந்த அந்த சொல் ஆறு எழுத்து சொல்லுங்க, இது சமையலுடன் தொடர்புடைய சொல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல் எழுத்தும் ஆறாவது எழுத்தும் அழகுடன் தொடர்புடைய சொல், முதல் இரண்டு எழுத்து கதையுடன் தொடர்புடையது, மூன்று ஆறும் உழைப்புடன் தொடர்புடையதுன்னு சொல்லியிருந்தேன். டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. வணக்கம், 102.3. வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க? தொடர்புடைய சொல் முதல் இரண்டு எழுத்து, சாரி முதல் எழுத்து இறுதி எழுத்து ஒரு அழகுடன் தொடர்புடைய சொல், முதல் இரண்டு எழுத்து கதையுடன் தொடர்புடையது, மூன்று மாறும் உழைப்புடன் தொடர்புடைய சொல்.
1: ஆரோக்கியம்,
0: ஆரோக்கியம் அவசியம், நல்லதுதான் சார். நன்றி, நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். 102.3 வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க
2: சார்? வணக்கம், கோனேரி ராஜபுரம் கிராமம், ராஜி.
0: ராஜி சார் சொல்லுங்க, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: தமிழன்.
0: தமிழனா நீங்களா? நானும் தமிழன் தான். சரி, நன்றி நேஷ்ல கலந்துட்டதுக்கு. வணக்கம், 102.3. நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி
3: இருக்கீங்க? கருவேப்பிலை.
0: கருவேப்பிலை அடிச்சு தூள் பண்ணிட்டீங்க.
3: அழகு வந்து கலை,
0: ஓகே.
3: கதை வந்து கரு,
0: ஓகே.
3: வந்து வேலை.
0: சூப்பருங்க, நன்றி மேடம் நேஷ்ல கலந்துட்டதுக்கு. அப்படியே சமையல் ரூம்ல இருந்து கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். சரி, நன்றி. ஓகே, அட்டகாசமா பதில் கண்டுபிடிச்சிட்டாங்க. கருவேப்பிலை அப்படிங்கிற சொல் மிக சரியான சொல். எப்படியெல்லாம் யோசிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் கோபடுவீங்க. முகநூல் பக்கத்தின் வழியாக நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன், கலீல் அகமது, அப்புறம் ஏழு கிணறு தேவா, மீரா வெங்கட்ராமன், பன்னீர்செல்வம், அடையாளம் பட்டு ஆசீர்வாதம், ரெடில்ஸ், ஹயத் பாஷா, எல்லாரும் சரியான பதில் கருவேப்பிலை அப்படிங்கிற சொல்ல சரியாக அமைச்சிருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசலாம். 044 டயல் பண்ணுங்க, 2952083 2839 8871 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விஷ்ணு ஏதவன் அவருடைய வரிகளில், விஷ்ணு விஜயனுடைய இசையில், விஷ்ணு விஜயனுடைய குரலை கேட்க போகிறோம். தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற படத்திலிருந்து உங்களுக்கு அப்பாடல் காத்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: நான்கு மணி 42 நிமிடம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்னிடம் கொண்டாட்டம். சொல் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சொல் நான் மனசுல நினைச்சப்போ அந்த சொல்லை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய குழுலாம் கொடுப்பேன், சூப்பராக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் கால் பண்ணி பேசலாம், 04 சேர்த்து டெயல் பண்ணுங்க, 2952-5853-2838-9781. நிகழ்ச்சியின் அடுத்த சொல் 1234-5 எழுத்து சொல். இது வந்து எல்லோரும் கவனிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். இப்படிலாம் ரொம்ப தூரமாக குழு கொடுத்தோட கண்டுபிடிச்சிடறாங்க. இறுதி 2-4-5 நம்ம வாழ்க்கையுடன் தொடர்புடைய சொல். 1-2-3 மங்களகரமான ஒரு சொல். 4வது எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. இவ்வளோதாங்க, யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். ஒட்டு மொத்தமாக 5 எழுத்து சொல். இது வந்து எல்லோரும் கவனிக்கக்கூடிய ஒரு சொல். இன்னொரு குழு, நெருக்கமான குழு கொடுத்துட்றேன். நாட்காட்டியுடன்

0: தொடர்புடைய சொல். இது வந்த ஐந்து எழுத்தும் எல்லோரும் கவனிக்கக்கூடிய ஒரு சொல். நான்கும் ஐந்தும் மாதங்களுடன் தொடர்புடையது, வாரங்களுடன் தொடர்புடையது, நம் வாழ்க்கையுடன் தொடர்புடையது. முதல் மூன்று எழுத்து மங்களகரமான சொல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான்காவது எழுத்து ஒரு எழுத்து ஒரு மொழி. முகநூல் பக்கத்தின் வழியாக நிறைய பேர் கருத்துக்கள் பதிவிட்டிருக்காங்க. மேலப்படுவி தயாளன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருங்க. ஏழு கிணறு தேவா, எளிமையான கேள்விகளை கொண்டு அசத்தி கொண்டிருக்கோம் நமது பண்பலை. எளிமையான கேள்விலாம் கேட்கலீங்க, நம்ம எது கேட்டாலும் எல்லாருக்கும் எளிமையா இருக்காதான் விஷயம். வைத்தியநாதன் அம்மா பேட்டையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சி அருமையாக உள்ளது, சூப்பருங்க. வி பாபு திருப்பத்தூர் 100.1 நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரெடில்ஸ் ஹயத் பாஷா நிகழ்ச்சியில சரியான பதிலை அதை கண்டுபிடிச்சிருக்காருங்க. பல பேர் நிகழ்ச்சியில் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. 044 சேர்த்து டயல் பண்ணுங்க. 2952508538 இந்த எனக்கு கால் பண்ணுங்க. அந்த ஐந்து எழுத்து சொல் உங்களுடைய நாட்காட்டியுடன் தொடர்புடைய அந்த சொல். இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: ஐந்து எடுத்து சொல், யார் கண்டுபிடிக்கும் பார்க்கலாம். கால் பண்ணுங்க 044 சேர்த்து டயல் பண்ணுங்க. வணக்கம், 102.3 வித் பாரதி தமிழ். வணக்கம். கடிகாரமா? உங்க பேருங்க? சரிங்க, சூப்பருங்க. அதாவது நீங்க தினமும் பாப்பீங்க, அதனால சொல்றீங்க. நாட்காட்டியுடன் தொடர்புடையதுன்னு சொன்னேன், ஆனா நீங்க கடிகாரம்னு யோசிச்சிருக்கீங்க. ஆனா நல்ல முயற்சி, ஐந்து எழுத்து சொல் தான். ஆனா அதுவும் ரொம்ப நல்லதுங்க. நன்றி, நேஷ்ல கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் ராயப்பேட்டை லலிதா பேசுறேன்.
0: லலிதா மேடம் சொல்லுங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க.
1: கடைசி இரண்டு வந்து நாள்.
0: ஓகே, சூப்பருங்க.
1: அப்ப நல்ல நாளா?
0: நல்ல நாள் அடிச்சு தூள் பண்ணீங்க, கலக்கிட்டீங்க. நன்றி மேடம்.
1: நன்றி சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், நன்றி நேஷ்ல கலந்துக்கிட்டதுக்கு. அட்டகாசமா சொல்றாங்க, நல்ல நாள் அப்படிங்கிறது சார் மிக சரியான ஒரு சொல். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எல்லாருமே அட்டகாசமாக விளையாடி இருக்காங்க. முகநூல் பக்கத்தின் வழியாக கருத்துக்கள் நிறைய பேர் டக்கு டக்குன்னு சரியான பதிலும் அமைச்சிருந்தாங்க. இப்போ உங்களுக்காக டிமானுடைய இசையில் பாடல் காத்துட்டு இருக்க அறிவு, ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் எழுதிய அந்த வரிகள், டிமான் அப்புறம் அறிவு கே இவங்க எல்லாரும் பாடிய அந்த பாடல், டீன்ஸ் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ்ப்பு, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: Hi, honorable audience. This is the promotional song of the motion picture of the India in the Chennai.

0: ஆக்சுவலி இது ஒரு சாங் பாட்டு, இது நீ சிங்க் கேட்டு சிங் காட்டி பேசி காட்டு. பிகாஸ் தி டென்த் ஆஃப் தி கண்டென்ட் இஸ் நே தி டயலாக் வசனம் நாட் தி லிரிக்ஸ். இந்த பரிகள்
1: தி சாம்பிள் ஆஃப் தி எக்ஸாம்பிள் இஸ் ஏ மைக் மைக் மைக் நடுவுல புடிங்கிட்டு போயிட்டான் புடிங்கிட்டு போயிட்டான்
2: and
0: make a bringe. It is called the bibli bringe.

நீ எப்படி வேணாலும் கூப்பிடுமா, ஆனா கூப்பிடு. கூப்பிடுற தூரத்துல இருக்க மாட்டேன், கூப்பிட்டா தூரத்துல இருக்க மாட்டேன், நான் பக்கத்துல இருப்பேன்.

0: பிலி பிலி பிலி பிலி பிலி பிலி பிலி பிலி நான் மீனிங் நேத்துல நம்ம பேசுற மாதிரி தான் இருக்கு பாட்டும்.
1: நேரம் 4:51. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நிறைய பேர் முகநூல் பகுதியின் வழியாக கருத்துக்கள் பதிவிட்டீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சரியான பதில் நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சுபுலார் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. மதன் கார்கினுடைய வரிகளில் மரகத மணியினுடைய இசையில அந்த பாடல் உங்களுக்காக. இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 4:55. நிகழ்ச்சியினுடைய நிறைவுப்பாடல் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. விவேக்குடைய வரிகள்ல சந்தோஷ் நாராயணனுடைய இசையில சந்தோஷ் நாராயணனுடைய குரலை கேட்க போறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் உங்க அன்பு செல்வா. இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சான் சத்தமடி.
1: நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.

வணக்கம் நேயர்களே, நேரம் 5:01. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இணையும் இந்த நிகழ்ச்சி பூந்தன்றல். பூந்தன்றல மென்மையான இதமான பாடல் தெரிவுகளோடு நான் உங்கள் நண்பன் இருதயா. முதல் பாடல் என்ன அப்படிங்கிற ஒரு ஆவல் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கோம். அந்த பாடலை கேட்டுக்கிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ண போகலாம் அப்படிங்கிட்டு அதை பற்றியே நம்ம வந்து சிந்திக்கலாம். சிந்திக்கிற இந்த நேரத்தில், இந்த இதமான மாலை நேரத்தில் பாடல் கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு காதுக்கு இனிமையாக இருக்கும், மனசுக்கும் ரொம்ப குளுமையாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் நம்மளுக்கு பிடித்த பாடல் வரும்பொழுது இன்னும் இன்னும் அந்த நேரமே ரொம்ப உற்சாகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் முதல் பாடலாக நறுமுகையை பாடல் இருவர் படத்திலிருந்து நம்மளுக்காக வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: 102.3 பாட்டுக்கு இட்டான்.

நேரம் 5:15 ஆயிற்றுக்கு. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம் பூந்தன்றல். பூந்தன்றலில் மென்மையான பாடல் தெரிவுகளோடு நான் உங்கள் நண்பன் இருதயா. பூந்தன்ற நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. பூந்தன் நிகழ்ச்சியில் இணைகிறோம். மாலை நேரத்து வசந்தமாய் மனதை தொடும் பாடல்களின் அணிவரிசை நறுமுகையே நறுமுகையே அழகான கவிதை நடை பாடலுடன் தொடங்கியது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரபாகரன். பிரபா பர்வதவர்தினி அனுப்பியிருக்காங்க. மாலை வணக்கம், பூந்தொன்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி இவங்களாம் அனுப்பியிருக்காங்க வாழ்த்துக்கள் அப்படின்னும். மாதவன் மாலை வணக்கம், பூந்தன்றல் நேசம் பூத்திருக்கும் மலர்வாசம் புத்துணர்ச்சி வீசும் புன்னகை பாடல்கள் பேசும் வாழ்த்துக்கள். வீரராகவன் மாதவரத்திலிருந்து அனுப்பியிருக்கிறாரு. பிரேமானந்த் பிரேம் வணக்கம், பூந்தன்றல் சொல் விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பிரேம்நாத் கோயம்புத்தூர்லேருந்து அனுப்பியிருக்கிறாரு. மேலப்பேடு தயாளன் பூந்தன்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பொன்னியம்மன் வண்ணை கணேசன் அறிவிப்பாளர் அவர்களுக்கு மாலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சோமசுந்தர பிரபு பழைய வண்ணார்பேட்டையிலிருந்து அனுப்பியிருக்கிறாரு. அனைவருக்கும் இனிய பொன் மாலை வணக்கம், பூந்தன்ற நிகழ்ச்சிக்கு சிறப்பாக அமையட்டும், வாழ்த்துக்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் மாலை வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். முகமது மியான் அனுப்பியிருக்கிறாரு, வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னும். பெரிய பூந்தொட்டி, அதாவது பூந்தொட்டி இல்லை பூங்கொத்தோடு அப்படியே நம்மளுக்கு அனுப்பியிருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் இந்த நேரத்தில் வந்துக்கிட்டு இருக்க இப்படி வாழ்த்துக்களோட பாடல்களும் நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நன்றி. ரசிகா ரசிகா அப்படிங்கிற ஒரு பாடல் நம்ம எல்லாருக்காகவும் அடுத்து வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறாரு, சுஜாதா அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. அருமையான படம். என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு இது வந்து இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி தெரியும், ஸ்டார் அந்த படத்தில் இருந்தேன். நல்லாயிருக்கும் இந்த பாடலும் சரி, அது படமாக்கப்பட்ட விதமும் சரி, ரொம்ப அருமையாக இருக்கும். பிறைசூடன் அவர்கள் எழுதியிருப்பார். ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில் இந்த ஒரு பாடல் நம்மளுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. 5:18 அதை தான் முன்னாடி சொல்லிட்டேன். 5:18 உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இணைந்திருப்போம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: எஸ், ஹூ இஸ் இட்?
2: டான்.
3: 102.3
2: பாட்டுக்கு
3: இதான் டான். நானும் உன் தந்த

ತತ ಛಂತತ இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தேன் சிறையில் சிக்கிக் கொண்டதே நம்மா வலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தேன் வழியில் மாட்டிக் கொண்டேன் நான் அம்மா காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதில்

எரிகிறது, விரல்கள் வேகிறது, நாதம் விட்டுகிறந்தாராயோ. புயலும் வலுக்கிறது, கடலும் கொதிக்கிறது, படகை செலுத்துகிறேன் வாராயோ. எண்ணெய் இழந்த பின்னும் எரிய

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: எஸ், ஹூ இஸ் இட்?
2: டான்.
3: 102.3 பாட்டுக்கு இட்ஸ் டான்.

இந்த பாடல் ஒரு பெரிய கலக்கு கலக்கியிருக்கும். இப்போவும் அந்த பாடல் நீங்கள் நினைவுகளோடு மக்களிடத்தில் இருக்கு அப்படின்னா, அந்த பாடல் வரிகள், இசை, அப்புறம் வந்து எடுக்கப்பட்ட விதம் எல்லாமே சேர்ந்து இருக்கும் பொழுது அது மனதில் ரொம்ப ஆழமாக தங்கிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இப்போதைக்கு உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 5:33. இது உங்கள் விவேக் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் கேட்டுட்ருக்கோம். பூந்தென்றல் பூந்தென்றல மென்மையான பாடல் தெரிவுகளோடு நான் உங்கள் நண்பன் இருதயா. அடுத்து என்ன ஒரு பாடல் வரும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசையாக இருக்கா? இப்போ பிஜிஎம் என்ன இதில் போயிட்டுருக்கு, அதே பாடல் தான் நமக்கு இப்போ வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மின்சார கனவு படத்திலிருந்து பூ பூக்கும் ஓசை, அந்த ஒரு பாடல். அந்த பீஜியம் இந்த பீஜியம் ஒன்றா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அதில் பூ காமிப்பாங்க. இதில் வந்து பூ பூக்கும் ஓசை, அதை கேட்கத்தான் ஆசை அப்படிங்கிற மாதிரி. இதுலேயும் வந்து பார்த்தோம்னா பாடலும் சரி, அந்த பாடல் எடுக்கப்பட்ட விதமும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ராஜீவ் மேனன் அவர்களுடைய இயக்கத்தில், ஏ ரகுமான் அவர்களுடைய இசையில், வைரமுத்து அவர்களுடைய வைர வரிகள்

0: 102.3 பாட்டுக்கு இதான்
1: Web 102.3

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

நேரம் 6 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் பி சுசிலாவும் குழுவினரும் பாடிய பாடல் கந்தன் கருணை. திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் தெய்வ மகன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வி தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் குரலில் ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: மந்திரம் ததிதா.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சௌபாக்கியவதி. திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்க எம் எஸ் ஞானமணியினுடைய இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் இணைந்திருப்போம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் படைவீட்டம்மன் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்க ராமநாராயணன் வரிகளில் சித்ராவின் குரல். இணைந்திருப்போம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் 6:24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பக்தி

நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் லவகுசா திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை பாடியவர் ஏ மருதகாசி அவர்களுடைய வரிகளில் கே வி மகாதேவனுடைய இசையில கேட்க போறோம். கந்தசாலா பி லீலா பி சுசிலா அவர்கள் பாடிய இந்த பாடல். இணைந்திருப்போம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 6:28. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இணைந்திருங்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு தான் தானே.

0: பாட்டுக்கு இட்ட
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. அந்தமான் கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கு மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இயற்கையை பாதுகாப்பது நமது பாரம்பரியத்தின் அங்கமாக உள்ளது என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: சென்னை பட்டினப்பாக்கத்துல தலைமைச் செயலகம் வர இருக்கிறது அப்படின்றது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். அந்த மீனவர்கள் எல்லாமே பூர்வீக குடிகள். கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட குடும்பங்கள் அங்க பாதிக்கப்படுவாங்க. நான் மீனவத்துறை அமைச்சரா இருந்தேன். மீனவர்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்படிப்பட்ட மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருவது என்பது மீனவர்களுக்கு இழைக்கப்படும் ஒரு மிகப்பெரிய துன்பம் துயரமாகத்தான் நான் பாக்குறேன். பட்டினப்பாக்கத்துல தலைமைச் செயலகம் கட்டுவதை அவர்கள் கைவிட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது.
0: டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார்.
1: டெங்குவினுடைய கொடூர தாக்குதல்ல தமிழக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுகாதார சீர்கேடு, கிட்டத்தட்ட 16,830 பேர் டெங்குவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 9-10 பேர் டெங்குவால இறந்திருக்கிறார்கள். அமைச்சர்கள் வந்து டெங்குவை கட்டுப்படுத்துவதற்கு தங்களுடைய நேரத்தை செலவு செய்யலாம். அதே போல மின்சார பற்றாக்குறையை தீர்வு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
0: தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: டெங்கு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்றப்ப நம்ம கட்டுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லலாம். 2023 மொத்தம் 56,863 கேஸ் இருந்தது. 2024 46,971 கேஸ். 2025 25,585 டெங்கு பாசிட்டிவ் கேசஸ் இருந்திருக்காங்க. இந்த ஆண்டு இதனால் வரை 17,049 டெங்கு பாசிட்டிவ் கேசஸ் நம்ம ரிப்போர்ட் ஆயிருக்கு. டெங்கு கண்டிப்பாக கட்டுக்குள் தான் இருக்கு. ஆனா அதே சமயம் அரசு அலட்சியமா இல்ல, போதிய அளவுல கொசு ஒழிப்பு பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு வீடு வீடாக சென்று எங்கெல்லாம் அந்த மழைநீர் தேங்கி இருக்கு அப்படிங்கறத கண்டறிந்து அதில் அப்புறப்படுத்துற பணியில இருக்காங்க. டெங்கு கேஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது எந்த வகையில நம்ம அரசு மருத்துவமனையில அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால அனைத்து அரசு மருத்துவமனையில இருக்கிற மருத்துவர்களுக்கும் நாங்க ட்ரைனிங் மாதிரியும் கொடுத்துருக்கோம். அதனால கண்டிப்பாக உயிரிழப்புகள் டெங்குனால ஏற்படக்கூடாது என்பதுல அரசு ரொம்ப உறுதியா இருக்கு. டெங்கு கேசஸ் வராம இருக்கணும்ங்கிறது அரசு உறுதியா இருக்கு.
0: தமிழகத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 24 மணி நேரத்தில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு, ஆவின்பால் பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட பின்னர் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது குறித்து தவேக அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய

0: குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். அந்தமான் கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நேற்று மாலை 5:30 அளவில் வடக்கு அந்தமான் கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செப்டம்பர் 21 அன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் செப்டம்பர் 22 அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும். மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டன. இதேபோல் மாநிலம் முழுவதும் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. இதற்கிடையே நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி இன்று குதிரை வண்டி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட குதிரைகள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கண்ணன் தெரிவிக்கிறார்.
2: குமாரபாளையத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குதிரை வண்டி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட குதிரைகள் சீறி பாய்ந்தன. இந்த ரேக்லா பந்தயம் குமாரபாளையம் காவேரி நகர் பகுதியில் தொடங்கி சங்ககிரி அருகே உள்ள அன்னமார் கோவில் வரை சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவை எல்லையாக கொண்டு நடைபெற்றது. இந்த ரேக்லா பந்தயத்தில் சின்ன குதிரை, புதிய குதிரை, 41 இன்ச், 43 மற்றும் 45 இன்ச் உயரமான குதிரைகள் என 5 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன. நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட குதிரைகள் இப்போட்டியில் கலந்து கொண்டன. இதனைத் தொடர்ந்து குதிரைகள் சீறி பாய்ந்து எல்லைகளை கடந்து வந்து பரிசுகளை தட்டிச் சென்றன. வெற்றி பெற்ற குதிரைகளின் உரிமையாளர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது.
0: மாவட்ட செய்திகள். உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு பேரணி காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பெண்ணாக்கரம் சாலையில் மழை காரணமாக மரம் விழுந்ததால் அந்த வழித்தடத்தில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் பழனி மலைக்கோவில் ரோப்கார் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும், 64 நாட்களுக்கு பிறகு நாளை மறுநாள் முதல் இதன் சேவை தொடங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே போதைப்பொருள் வைத்திருந்தது தொடர்பாக 3 பேரை காவல்துறை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. ஷெஃபாலி வர்மா அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 100 ரன் குவித்தார். 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.3 ஓவரில் 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தது. தீப்தி சர்மா மற்றும் நந்தினி சர்மா அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இப்போட்டியின் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற இளவேனில் வாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. அந்தமான் கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய

0: விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில். என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கேன். இணைந்திருப்போம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ் தமன் இசையில் வைரமுத்து வரிகளில் நவீன் அவர்களின் குரலில் மம்பட்டியான் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இணைந்திருப்போம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 6:49. கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கே செல்வ பாரதியினுடைய வரிகளில், நவீன் அவர்களின் குரலில், ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில். முரட்டு காளை திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

மணி சர்மாவின் இசையில் ரஞ்சித் அவர்களின் குரலில் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். 102.3 வெத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்க அன்பு செல்வா. திரைகாணம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் வித்யாசாகர் இசையில் கபிலன் வரிகளில் உன்னை கிருஷ்ணனும் சுஜாதாவும் பாடிய பாடல் தில் திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் விவேக் அவர்களில் கே கே உம் சாதனா சர்கவும் பாடிய பாடல் தாஸ் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்புத்துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று மத்திய பட்டு வாரியத்தின் 77வது ஆண்டு விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், பட்டு விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் இத்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு 26,000 மெட்ரிக் டன்னாக இருந்த மல்பெரி சாகுபடி தற்போது 42,000 மெட்ரிக் டன் அளவிற்கு அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். 2031ஆம் ஆண்டுக்குள் இதனை 60,000 மெட்ரிக் டன்னாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் இந்திய பட்டு ஜவுளிகளின் தேவை அதிகரித்து வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நகோயாவில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தில் பங்கேற்ற பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய அணியினர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் இந்திய வீரர்களுக்கு ஊக்கமளித்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுடன் கலந்துரையாடினார். தொலைத்தொடர்புத்துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் 5,500 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆசியாவின் முதலாவது தொலைத்தொடர்பு சாதன உற்பத்தி மண்டலம் அமைக்கப்பட உள்ள இடத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். இந்த தொழில் வளாகம் மூலம் 18,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்திற்காக முதற்கட்டமாக 170 ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், 24 சர்வதேச நிறுவனங்கள் இங்கு தொழில் தொடங்க முன்வந்திருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். இளம் பொறியாளர்கள் தங்களது படிப்புக்கு அப்பாற்பட்டு புதிதாக உருவாகும் தொழில்நுட்பங்களையும் அறிந்து கொள்வது அவசியம் என்று மிசோரம் ஆளுநர் ஜெனரல் வி கே சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்திய பொறியாளர் சங்கத்தின் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் வளர்ச்சியில் பொறியாளர்களின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டினார். பொறியாளர்களின் அயராத பணி காரணமாக நாடு சுதந்திரமடைந்த பின் ஏராளமான புதிய அணைகள், எஃகு ஆலைகள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் மெட்ரோ ரயில், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நெடுஞ்சாலை, தொலைத்தொடர்பு, விண்வெளி திட்டங்கள், பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளிலும் இந்தியா சாதனை படைத்துள்ள நிலையில் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி தற்போதைய இளம் பொறியாளர்களின் திறமையை நம்பியிருப்பதாகவும் ஜெனரல் வி கே சிங் தெரிவித்தார். அஸ்ஸாம் மாநிலத்தில் 48,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள புதிய அனல்மின் நிலையத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா அடிக்கல் நாட்டினார். 3,200 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட இந்த அனல்மின் நிலையம் துப்ரி மாவட்டத்தின் சபார் பகுதியில் தனியார் நிறுவனத்தால் அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் கட்டுமான பணி காலத்தில் சுமார் 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன், பணிகள் நிறைவடைந்ததும் 1,000 பேருக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலா 800 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 4 அலகுகளாக அமைக்கப்படும் இந்த அனல்மின் நிலையத்தின் முதல் பிரிவு 2030ஆம் ஆண்டு டிசம்பரில் உற்பத்தியை தொடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச காவல்துறையில் எழுத்தர் உள்ளிட்ட பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் முந்தைய சமாஜ்வாதி கட்சி ஆட்சியின்போது காவல்துறை பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக ஏராளமான மக்கள் வேலை தேடி வெளிமாநிலங்களுக்கு செல்ல நேரிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் தற்போதைய பிஜேபி ஆட்சியில் அரசு பணி நியமனங்கள் வெளிப்படையான முறையில் நேர்மையாக

0: இருப்பதால் மக்களிடையே நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: இந்திய ஜப்பான் விமானப்படை தலைமை தளபதிகள் தேஜஸ் இலகுரக போர் விமானத்தில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்று வரும் வீர் கார்டியன் என்ற பெயரிலான இப்பயிற்சி நாளை மறுதினம் நிறைவடைய உள்ளது. இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் மற்றும் ரஃபேல், சுகோய் 30 MKI ரக விமானங்கள் இதில் பங்கேற்றுள்ளன. ஜப்பான் விமானப்படை சார்பில் அந்நாட்டின் F2A போர் விமானங்களும் பங்கேற்றுள்ளன. இந்த பயிற்சி பாதுகாப்புத்துறையில் இந்தியா ஜப்பான் இடையேயான நீண்டகால ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ள இருநாட்டு விமானப்படையினரும் அதிநவீன போர் விமானங்களை இயக்குதல், பராமரிப்பு உள்ளிட்ட தொழில் ரீதியான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 20 மேற்பட்டோர் காயமடைந்தனர். 1000 மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி நேற்றிரவு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின்போது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அதேவேளையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் யுக்ரைன் ஏவிய 1100 ட்ரோன்களை ரஷ்ய படையினர் சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தாக்குதல் ரஷ்ய வரலாற்றில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய தாக்குதல் என்று மாஸ்கோ மாநகர மேயர் செர்கே சோபியானின் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் அதேவேளையில் தாக்குதல் நடவடிக்கைகளும் தொடரும் என்று ஈரான் நாடாளுமன்ற தலைவர் திரு முகமது பாகர் கலிபாஃப் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், போர்க்களத்தில் வெற்றி அடைவதற்கு இத்தகைய அணுகுமுறை அவசியம் என்று கூறினார். ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி வரும் தாக்குதல் நிறுத்தப்படாதவரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்க படைகள் உதவியுடன் கடந்த 2 மட்டும் 2000 மேற்பட்ட சரக்கு கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து சென்றுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 100 பீப்பாய்க்கும் அதிகமான கச்சா எண்ணெய் எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 28 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.4 ஓவரில் 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. இப்போட்டியில் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இளவேனில் பாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு

0: எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வெத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டிமானின் இசையில் வைரமுத்து வரிகளில் அமான் மாலிக்கினுடைய குரலில் பாயும் புலி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக

FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ளம் கொண்ட பாலசுப்பிரமணியம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இப்போதெல்லாம் புவி வெப்பமயமாதல், பருவமழை தவறுதல், சுற்றுச்சூழல் சீர்கேடு போன்ற வார்த்தைகளை அதிகமா பயன்படுத்துறத பாக்குறோம், கேட்கிறோம். இதுக்கெல்லாம் அடிப்படை ஒண்ணுதான், மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்க்கைய நிம்மதியா ஓட்ட

0: ஃப்ரிட்ஜ் போன்றவை முதலில் ஆடம்பர பொருளா அறிமுகமாகி இப்போ அத்தியாவசிய பொருளா மாறியிருக்கு. அதிலும் இப்போ அறைகளுக்கு மட்டுமல்ல, வீட்டில் இருக்கும் ஹால் போன்ற முகப்பு அறைகள்ல கூட இந்த குளிர்சாதன கருவிகளை பொருத்தி வச்சிருக்காங்க, பயன்படுத்துறாங்க.
1: பாலசுப்ரமணியம் சார்,
0: உங்க அறையில நீங்க ஒரு பெரிய நிறுவனத்துல பெரிய நிலையில இருந்தாலும் கூட ஒரே ஒரு மின்விசிறி தான் ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி மின் சாதனங்களுக்கெல்லாம் மின்சாரம் தான் அடிப்படை. உலகில் 40% மின் தேவை நிலக்கரியை எரிப்பதன் மூலம் பெறப்படுகிறது. நிலக்கரியை எரிக்கும் போது கரியமில வாயு வெளியேறும். இப்படி செயற்கையான கரியமில வாயு வெளியேற்றம் சுமார் 37% எரிசக்தி துறையால் ஏற்படுது. இவ்வளவு அபரிமிதமான கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் பூமியின் வெப்பத்தை அதிகரிப்பதோடு அதில் வாழும் உயிரினங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது. இதற்கான துரித நடவடிக்கையை உலக நாடுகள்லாம் சேர்ந்து எடுக்கலன்னா இன்னும் ஒரு 70-75 ஆண்டுகள்ல பனிப்பிரதேசங்கள்லாம் உருகிவிடும். இது போன்ற பருவநிலை மாற்றத்தால் இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களினால் மக்களுக்கு நிறைய சிரமங்கள், பொருளாதார பாதிப்பு உண்டாகும். பருவநிலை மாற்றத்துக்கு முக்கிய காரணம் கார்பன் வெளியீடு அளவு அதிகரிப்பதே ஆகும். இதை குறைப்பதற்கு அதிக அளவில் மரங்களை வளர்க்கணும், கார்பன் உள்ளிட்ட பசுமை இல்ல வாயுக்கள் வெளியீட்டை குறைக்கணும். இத அனைத்து மக்களும் நாடுகளும் ஒருங்கிணைந்து செய்யணும். வளர்ச்சி மாற்றம் என்பதெல்லாம் தொடர்பணியா நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். உலகின் மிகப்பெரிய கார்பன் உறிஞ்சும் இயந்திரத்தை அயர்லாந்துல இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்களாம்.
1: பாலசுப்ரமணியம் சார்,
0: இதன் விலை குறைவுதான், 110 கோடி ரூபாய். இந்த இயந்திரம் ஓராண்டுக்கு 4000 டன் அளவிலான கார்பனை உறிஞ்சுமா. இது 720 கார்கள் ஓராண்டுக்கு வெளியிடும் கார்பன் அளவுக்கு சமம்னு சொல்லப்படுது. இதெல்லாம் என்ன கணக்கோ வழக்கோ சார். அதுவும் இல்லாம எத்தனை 110 கோடி ரூபாய் செலவு செய்து எத்தனை கார்பன் உறிஞ்சும் இயந்திரங்களை எங்கு நிறுவுவது? இதெல்லாம் காத சுத்தி கையால மூக்க தொடர வேலைகள்.
1: நேரா கையை எடுத்து மூக்கல வைக்க வேண்டியது தானே.
0: அதாவது பசுமை பரப்பு அதிகரிச்சோம்னா ஏன் ஏசி மிஷின், ஏன் இவ்வளவு மின்சார பயன்பாடெல்லாம்? அதோடவா இப்போ நம்ம நாட்டில் நிறைய சூரிய ஒளி கிடைக்குது. அவ்வளவு சூரிய ஒளியையும் ஈர்த்து அதிலிருந்து மின்சாரம் தயாரித்து பயன்படுத்த முன்வரணும். இதற்கு அரசாங்கமும் நிறைய ஊக்கம் அளிக்குது. நாம என்ன பண்றோம் சார், கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிறோம். அதனால உங்களை போன்ற பெரிய கம்பெனிக்காரர்கள் 2 வேலை செய்யணும் சார். 1, நிறைய மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கணும். 2, சூரிய ஒளி மின்சாரம் தயாரிப்புல ஈடுபடணும்.
1: நீங்க நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை போன்ற மற்ற நிறுவனங்களும் இதுல கவனம் செலுத்தணும்.
0: சரிதானுங்களா சார்? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: நேரம் 7:34. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ரயிலோடு தொடர்புடைய பாடல்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்க போறீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஃபைவ் ஸ்டார் திரைப்படத்திலிருந்து பா விஜய் அவர்களின் வரிகளில் உன்னி கிருஷ்ணன் குரலில் பரசுராம் ராதாவின் இசையில் இணைந்திருப்போம். 102.3 வெத்பாரதி தமிழ் பண்பலையோடு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் ராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகளில் எஸ் ஜானகி குரலில் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வெத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டிமானின் இசையிலுக பாரதி வரிகளும் ஹரிச்சரணும் வந்தனா சீனிவாசனும் பாடிய பாடல் தொடரி திரைப்படத்திலிருந்து காத்திருக்கிறேன். 102.3 வெத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 7:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கோவிந்த் வசந்தாவின் இசையில் அறிவு வரிகளில் அறிவும் கரிஷ்மாவும் பாடிய பாடல் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திலிருந்து.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். நிகழ்ச்சியில் தொடர்வது இன்று ஒரு தகவல்.
2: ஒரு அம்மா, அவங்களுக்கு 35 வயசு இருக்கும். குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லை. இருந்தாலும் காரணம் இல்லாமல் பிள்ளைங்க பேரில் கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது அவங்க வழக்கம். பிள்ளைங்க அழும், உடனே அவங்க மனசும் சங்கடப்படும். இன்னொரு அம்மா, நல்ல வேலையில் இருக்கிறவங்க, வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலைவலி வந்துடும். இவங்களுக்கெல்லாம் உடம்புல எந்த கோளாறும் இல்லை, மனசு மட்டும் சரியாக இருக்காது. தூக்க மாத்திரை கையில் வச்சுருப்பாங்க. 30-35 வயசுடைய பெண்களுக்கு சர்வசாதாரணமாக காணப்படுகிற மனக்கோளாறு இது. இதுக்கு பேர் வந்து மனவாட்டம், டிப்ரெஷன், மனமடிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய்க்கு அறிகுறி என்ன தெரியுமா? மனசில் வருத்தமான உணர்வு இருக்கும், அடிக்கடி அழலாம் போல தோணும். முன்னாலெல்லாம் எந்தெந்த செயலில் ஆர்வம் இருந்ததோ அதெல்லாம் குறைஞ்சிரும், அல்லது சுத்தமாகவே ஆர்வம் இல்லாமல் போயிடும். சில பெண்கள் வந்து இளம் வயசில் பக்கத்தில்

இருக்கிறவங்க கிட்ட கலகலப்பாக பேசுவாங்க. வீட்டை அலங்கரிக்கிறதுல ஆர்வம் இருக்கும், இப்போ அதுலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் போயிடும். எந்த வேலை செஞ்சாலும் சீக்கிரம் களைப்பு அடைஞ்சிடுறது மாதிரி ஆகிடும். நமக்கு யாருமே உதவியா இல்லை, நம்ம எல்லோரும் கை விட்டுட்டாங்க போல் இருக்குதே அப்படிங்கிற உணர்வுலாம் உண்டாகும். தன்னைத்தானே குறை சொல்லிக்குவாங்க, நாம் தப்பு பண்ணிவிட்டோம் போல் இருக்குதே அப்படின்னு தோணும். குற்றம் பண்ணிட்டதா நினச்சி கஷ்டப்படுவாங்க. பசி இருக்காது, தூக்கத்தில் தொந்தரவு இருக்கும், அடிக்கடி செத்து போயிடலாங்கிற உணர்வு வரும், தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் உண்டாகும். சில பேர் தற்கொலை முயற்சியில் கூட ஈடுபடுவாங்க. சில பேருக்கு பலவிதமான உடல் வலிகள் இருக்கும், பலவீனம் இருக்கும், சீக்கிரமாக களைப்படைஞ்சு போயிடுவாங்க. இதெல்லாம் மனவாட்ட நோய்க்கான தன்மைகள். இந்த மனவாட்டம், அதாவது டிப்ரெஷனை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாமா? ஒன்று தானாக உண்டாக்கிக்கிறது, இன்னொன்று எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன். தானாக உண்டாக்கிக்கிற மனவாட்ட நோய் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஏதாவது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். மூளையில் வந்து டொப்பாமைன் அல்லது செரட்டோனின் இதோட அளவு வந்து குறையும் பொழுது இந்த டிப்ரெஷன் உண்டாகுது. இதுக்கு ஓரளவு பிறவி காரணங்கள் கூட இருக்கலாம், குடும்பத்தில் வேறு சிலருக்கும் வரலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பார்க்குறதுக்கு பலவீனமாக தெரியும், கடுமையான குற்ற உணர்வு இருக்கும், தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொடூரமான முறையில் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க, தீ வச்சுக்கிறது, அமிலத்தை குடிக்கிறது, தூக்கில் தூங்குறது. இப்படி தானாக வரவழைச்சிக்கிற மனவாட்ட நோய் வந்து மறையக்கூடிய நோய், ஒரு தடவை வந்தால் 3-6 மாதம் வரைக்கும் நீடிக்கும். இடைப்பட்ட காலங்களில் நோயாளி இயல்பாக இருப்பார். எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட மனவாட்ட நோய் எப்படின்னா, கணவன் மனைவி மாமியார் மருமகள் இப்படிப்பட்ட உறவு முறை பிரச்சனைகள், தோல்விகள், எரிச்சல்கள், ஆபீஸ் பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையால் உண்டாகிறது. எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது, மார்க்கம் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கணும். உளவியல் மருத்துவம் இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சில பெண்களை பாருங்கள், அவங்க எதுக்கும் அலட்டிக்கிறதில்லை. ஒரு அம்மா அப்படி தான் தன்னுடைய கணவனை அழைச்சிக்கிட்டு ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட வந்தாங்க. டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டார், வித்தியாசமாக நடந்துகிறார். எப்படின்னா, இவர் தன்னையே ஒரு ஒட்டட குச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்படி நினச்சிக்கிட்டு தன்னுடைய தலையாலேயே வீட்டில் உள்ள ஒட்டடையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. எவ்வளவு நாளாக இப்படி இருக்குதுன்னு கேட்டார் டாக்டர். 1 வாரமாக அப்படி இருக்குது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா முன்னாடியே ஏன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டார் டாக்டர். வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. 102.3 FM.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ கோரினாய்.

நேரம் 8 மணி. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் அனைவரும் இணைவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நீ கூறினால். நீ கூறினால இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பில் நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். அது யாருன்னா, அம்மா சொல்லியிருக்கலாம், அப்பா சொல்லியிருக்கலாம், அல்லது ஆசிரியர் சொல்லியிருக்கலாம், அல்லது உங்களோட கூட பிறந்தவங்க சொல்லியிருக்கலாம், அல்லது உங்களுடைய நண்பன் சொல்லியிருக்கலாம், உங்களுடைய காதலி காதலன் யார் வேணாலும் சொல்லியிருக்கலாம். அந்த ஒரு வார்த்தை எது, அது கேட்டதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க பார்த்தீங்களா. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். நீங்கள் நம்மளுடைய பேச வேண்டிய எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2 9 5 8 0 8 5 3 அல்லது 2 8 3 8 9 8 7 1 இந்த எண்ணுக்கு நீங்கள் நம்மளோட பேசலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை. நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் உங்களுடைய தகவலை, உங்களுடைய பதிலை நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ இந்த தெரிவுகளோடு உங்களுக்கு வந்து இப்போதைக்கு அந்த வார்த்தை எது அப்படின்னு தேட ஆரம்பிப்பீங்க. அதே நேரத்தில் நம்ம வந்து பாடலும் கேட்டலாம். முதல் பாடலாக ராஜாதிராஜா படத்திலிருந்து மீனம்மா பாடல் நம்ம எல்லாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கு. அருமையான, முறையான, தெரிவான, இன்னும் என்ன சொல்கிறது அப்படின்னா, மென்மையான பாடல் தெரிவுகளோடு நான் உங்கள் நண்பன் இருதயா. இன்றைக்கு நம்ம என்னென்ன வார்த்தை அப்படிங்கிறத நீங்கள் போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு யதார்த்தமாக உங்கள் மனநிலையில், அதாவது நினச்ச உடனே எது வருதோ அதை பற்றி நீங்கள் வந்து பேசலாம். ஸோ அதனால் அந்த ஒரு தெரிவுகளோட, அந்த ஒரு எதிர்பார்ப்போட நீங்கள் மட்டும் கிடையாது, நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் வந்து கேட்பாங்க, ஆஹா நம்மளால் அவன் தெரிஞ்சிட்டானா அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த ஒரு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தரக்கூடிய ஒரு நேரமாக, தருணமாக இதை நம்ம நினச்சிக்கிடுவோம். ஸோ இந்த ஒரு தகவலோடு இப்போதைக்கு நம்ம வந்து பாடலில் போயிடலாம். மீண்டும் என்னென்ன எப்படியெல்லாம் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி பேசலாம். அப்புறம் வந்து ஃபேஸ்புக்லேயும் நம்ம வந்து சொல்லலாம். முதல் பாடல் நம்ம அனைவருக்காகவும் ராஜாதிராஜா படத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் நண்பன் இருதயா.

0: பாட்டுக்கு இட்டான்.
1: நேரம் 8:08. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம், நீ கூறினால் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையை மாற்றியது, அந்த வார்த்தை யார் சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருக்கோம். நிறைய பேர் அவங்களுடைய பதில வந்து சொல்லிகிட்ருக்காங்க. பூந்தென்றல் அப்படிங்கிறதுக்கு பழைய நிகழ்ச்சிக்கு தான் இன்னும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம வந்து நீ கூறினால் வந்துட்டோம், அதனால் கொஞ்சம் தாண்டி வாங்களே. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காரு. யார்? கருப்பண்ணன் ரங்கசாமி அனுப்பியிருக்கிறாரு. மயிலை பட்டாபி அனுப்பியிருக்கிறார். என்னென்னா, வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா, 2023 ஜனவரியில் விட்ட வேலை தொடர்ந்து முயற்சி செய் அப்படின்னு என்னுடைய நண்பன் சொன்னான். ஜூனில் எனக்கு புதிய வேலை கிடைத்தது, மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அவருடைய நண்பரை. வெரி குட். கமலா வரதனி வணக்கம், நீ கொரோனா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மேட்டுப்பட்டி கண்ணன் மாலை வணக்கம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் வந்து நேயர்கள் லைனில் காத்துக்கிட்டு இருக்காங்க. யார், எங்கேருந்து அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க தாமோதரன்.
2: அனைத்து சகோதர சகோதரர்கள் இனிய இரவு வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி. என்ன, எந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைய?
2: நானு அப்பா அக்கா மூணு பேர் தான். அப்பா சொல்லியிருக்கார், போதும் என்ற மனமே பொன்சை மருந்து அப்படின்னு. அப்படின்னா என்னப்பான்னு கேட்டேன். இருக்கிறத வச்சு நீங்க சாப்பிடணும், உனக்கு கீழே இருக்கிறவங்கள பாக்கணும். அவங்க ஒரு வேளை சாப்பிடுறாங்க, நான் ரெண்டு வேளை சாப்பிடுறேன்னு, மூணு வேலை சாப்பிடுறவங்க நீ பாத்துச்சுனாக்கா வாழ்க்கையில கடன்காரனாதான் இருப்பாரு. அவர் சொன்ன வார்த்தையில இன்ன வரைக்கும் எனக்கு 70 ஆகுது, என்னை சுத்தி எந்த கடனும் இல்ல, அருமையான மனைவி, அருமையான வாழ்க்கை, கொஞ்சம் வருமானத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த வார்த்தை என் வாழ்க்கையை அமைதியா வச்சிருக்கு. என்னுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்கிருந்துமா?
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்துங்க சார். நலமா இருக்கீங்களா?
1: நலம் ஹேமலதா. அப்புறம் என்ன, எப்படி இருக்கீங்க? உங்க வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த வார்த்தை என்ன?
3: ஆசையே துன்பத்திற்கு காரணம்
1: அப்படின்னு புத்தர் சொன்னாரு. இத யாரு உங்கள்ட்ட வந்து சொன்னது?
3: அது சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது எதுலயோ படிச்சது, அது ஞாபகம் அப்படி மனசுல பதிஞ்சு இப்ப வரைக்கும் எதுக்குமே நான் ஆசைப்பட மாட்டேன்.
1: என்ன கால் பண்ணணும், என்னோட பேசணும் அப்படின்னு கூட ஆசைப்படலையா?
3: அது வந்ததுங்க சார், இது வந்து நடக்கக்கூடிய விஷயம். மற்ற பொருளுக்கோ இல்ல மற்றவங்க பொருளுக்கோ அந்த மாதிரி நான் ஆசைப்படுறது கிடையாதுங்க சார். அந்த மாதிரி இது வந்து என்னோட திறமைய வெளிப்படுத்தணும் இல்லையா, அதுக்கு நான் வந்து ஆசைப்படுவேன். மற்றது ஒரு பொருளுக்கோ மற்றதுக்கோ தான் ஆசைப்பட மாட்டேன். அதுதான் சார் என்னோட, அது சின்ன வயசுல இருந்து அப்படியே பதிஞ்சு போச்சுங்க சார். நன்றிங்க சார், சூப்பர் டாபிக்ங்க சார்.
1: நன்றி நன்றி.
3: சூப்பர், தேங்க்யூ.

0: நன்றி நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: வணக்கம்.
2: வணக்கங்க, முருகன் பேசுறேன், கிருக்கேனர்லேருந்து.
0: சொல்லுங்க முருகன், அப்புறம் எப்படி இருக்கீங்க?
2: என்ன இருக்கீங்க? என்னோட ரிலேட்டிவ் வந்து சொன்ன ஒரு வார்த்தை, வித்தியாசமான வார்த்தை, அதை நான் சொல்ல வந்தேன். பட் அவர் சொன்னதுக்காக நான் சாவர வரைக்கும் கடைசி வரைக்கும் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேங்க.
0: ஓ அப்படியா, சரி சரி சரி,
2: ரொம்ப நன்றி.
0: சொல்ல விரும்பாத வார்த்தை ஆனால் உங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: சாவர வரைக்கும் கடைசி வரைக்கும் படிக்கணும்னு இருக்கேங்க. ரொம்ப நன்றி.
0: நல்லது. நன்றி முருகன். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கங்க.
0: வணக்கம்.
3: இங்க தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன், புனிதா.
0: சொல்லுங்க புனிதா, எப்படி இருக்கீங்க?
3: ப்ரோக்ராம் எல்லாம் சூப்பரா இருக்குதுங்க.
0: ரொம்ப நல்லது.
3: இன்னும் எல்லா நிகழ்ச்சிகளுமே எல்லாம் அருமையா இருக்கு. நான் டெய்லி லைன் பேசுவேன், ஆனா கிடைக்கல. ஆனா நான் வந்து பேசிருக்கிறேன். பத்து நாளா நான் இதுவும் பத்து நாளாவது நான் பேசி, ஆனா எல்லாமே எனக்கு எனக்கு ஆசைன்னா இந்த ப்ரோக்ராம் நான் கேள்வி கேட்கணும், பேசணும் தான் ஆசை. ஆனா இவ்வளவு பேர்கிட்ட நீங்க கேட்டுட்டு அவங்களை எல்லாரும் சந்தோஷப்படுத்துறீங்களே, உங்களுக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. சொல்லுங்கம்மா, என்ன வார்த்தை உங்களுக்கு வந்து மாத்தி இருக்கு?
3: எனக்கு ஒண்ணு, இந்த ப்ரோக்ராம் கேக்குறதே ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்குதுங்க.
0: பல வார்த்தைகள் வந்து நிறைய மாத்தி இருக்குது.
3: இதங்காட்டி ஒண்ணும் இது கிடையாதுங்க.
0: சரி ஓகே. நன்றி நன்றி நன்றி.
3: நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
0: உங்க ப்ரோக்ராம் கேக்குறதே ஒரு பெரிய இதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே பாராட்டுனவங்களை. எல்லாருக்குமே எல்லாருடைய எல்லாரையும் பிடிச்சிடாது. எல்லாரும் சொல்கிற வார்த்தையும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடாது. யாரோ ஒருவர் சொல்லுவது, யாரோ ஒருவர் கேட்பது, அல்லது யாரோ ஒருவர் மூலம் அந்த தகவல், அந்த செய்தி, அந்த ஒரு கருத்து உங்களுக்கு மனசுக்குள்ளே வரும்பொழுது ஒரு பெரிய மனசுக்குள்ளே ஒரு அரிப்பை ஏற்படுத்தும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏதோ ஒன்று செய்யும், அந்த ஏதோ ஒன்று செய்வது தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம். இப்போதைக்கு ஏழாம் அறிவு படத்திலிருந்து முன்னந்தி சாரல் அப்படிங்கிற ஒரு பாடல், அருமையான பாடல். கார்த்திக் மற்றும் மேகா பாடியிருக்காங்க. நாவனா முத்துக்குமார் பாடல் எழுதியிருக்கிறாரு. ஹரிஷ் ஜெயராஜ் வந்து அருமையான இசையில் இந்த பாடல் எல்லாருக்காகவும் இப்போதைக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம் நீ கோரினால், நான் உங்கள் நண்பன் இருதயா.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு
3: பாட்டுக்கு இந்த டான்
1: டான் டான்

0: வணக்கம் நேயர்களே, நேரம் 8:26. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம் கேட்டுட்ருக்கோம். நீ கூறினால் ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. அது யார் சொன்னது? உங்களுடைய நண்பரோ, உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ, அல்லது கூட பிறந்தவங்களோ, காதலனோ காதலியவோ, அல்ல யாரோ ஒரு ஆசிரியரோ, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே, அதுதாங்க அந்ததுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையை மாறிடுச்சுங்க அப்படின்னு நினைக்கிறது எது? அதை தான் நம்ம வந்து கேட்டிருக்கோம். உங்களுடைய பதில் வந்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நிறைய பேர் உங்களுடைய முகநூல்லையும் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க. அதில் ஒரு சிலர் என்னென்னா எல்லாமே அப்பா அம்மா அவங்க சொன்னது அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஒரு சிலர் வந்து இல்லை, அந்த வார்த்தையை எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, பட் இருந்தாலும் அது எனக்கு மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரே ஒரு வார்த்தை பொன்னியம்மன் வண்ணை கணேசன் அனுப்பியிருக்கிறாரு. அப்போதெல்லாம் பத்திரிகை புத்தகத்தை படித்து விட்டு போவேன், அது பற்றி கவலைப்பட மாட்டேன். ஒரு நாள் என்னப்பா இப்படி புத்தகத்தை படித்தும் பத்திரிகை படித்தும் தூக்கி போடுகிறாய், இதனால் லாபம் என்ன? பத்திரிகை அல்லது புத்தகத்தில் எழுது என்று அறிவுரை கூறினார். நானும் நன்றாக வெறுப்பாகத்தான் பத்திரிகை எழுதினேன், ஆனால் அது உடனே பதிவானது. ஒரே மகிழ்ச்சி, என் அப்பாவின் அந்த ஒரு வார்த்தை தான் இப்போது அனைத்து பத்திரிகைகளிலும் எழுதி வருகிறேன். இந்த ஒரு வார்த்தை சொன்ன என் அப்பாவை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள். உண்மையிலே இனி யாரும் ஒன்றாக பிறக்கப் போவதில்லை, அண்ணன் தங்கையோடு என்றைக்கும் ஒற்றுமையாய் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்று என் அம்மாவின் அறிவுரை எப்போதும் என்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? பன்னீர்செல்வம் அனுப்பியிருக்கிறாரு. சொல்வது தெளிந்து சொல், செய்வது துணிந்து செய் என்ற பாரதியாரின் வரிகள் என் வாழ்க்கை பாதையை முழுவதுமாக மாற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரபாகரன் பிரியதர்ஷன். ஓம் பிரகாஷ் வந்து நன்றி வணக்கம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. பாபு முல்லைக்காடு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை, வாழ்த்துக்கள் இருதயா. அவிருதராயன் கோட்டையிலிருந்து பாரி வள்ளல் அனுப்பியிருக்கிறாரு. இன்னும் நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. இப்போதைக்கு நேர் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
1: நான் திருப்பாச்சூர்லேருந்து எட்டயபுரம். நல்லா இருக்கீங்களா?
0: ஆ சொல்லுங்க ஐயா, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: எனக்கு வந்து எனக்கு ஒரு கன்சாமி எனக்குன்னு ஒருத்திருக்காரு. அவர் எனக்கு ஒரு சொன்னார்,
2: வணக்கம் சார். நான் செங்கோட்டை மட்டும் கோன்மேட்ல குமார் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க குமார், எப்படி இருக்கீங்க? உங்களுடைய கருத்து
2: என்ன?
0: நல்லா இருக்கீங்களா? சார்
2: இது வந்து பாத்தீங்களாக்கா, இது வந்து மாற்றம் பாத்தீங்கன்னா மனைவிதான்
0: சார். மனைவிதான்.
2: ஆமா சார்.
0: என்ன சொன்னாங்க அப்படி?
2: வந்து ஆமா சார்,
0: மனைவினாவே நிறைய சொல்லுவாங்க. உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க?
2: எல்லாரும்
0: சொல்றதுதாங்க, எல்லா மனைவியும் சொல்றது.
2: ஆமா ஆமா சார், அதுதான் சார். அது மறக்கவே முடியாது.
0: யாருக்கும் குடுக்கறதே இல்லையா நீங்க?
2: இப்ப வந்து இப்ப என் மனைவி இல்ல, அதனால வந்து எல்லாத்தையும் கட் பண்ணுவேன் சார்.
0: சரி சரி.
2: ஆமா சார், இப்ப வந்து நான்
0: சரி குடுக்காம நீங்க எவ்வளவு சேமிச்சிருக்கீங்க?
3: சொல்லுங்க
0: மீனாட்சி, நீங்க என்ன என்ன சொல்ல வரீங்க?
3: அதான்
0: என்ன சொன்னாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களே.
3: அம்மா இதான் வாழ்க்கை, இதான் வாழணும் அப்படின்னு அப்ப இருந்து அறிவுரை பண்ணாங்க. அவங்க தம்பிய கல்யாணம்
0: பண்ணிட்டேன்.
3: எனக்கு வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்காது, நல்லா டேலண்ட் உண்டு. அதனால வந்து எங்க அம்மா சொல்றபடி நான் கேட்டேன்.
0: சரிங்க, நன்றிங்க, நன்றி.

நேர்களை நீங்கள் வந்து நம்மளோட பேசணும் அப்படின்னா 8958 0853 அப்புறம் 2 8 3 8 9 8 7 1 இந்த எண்களுக்கு நீங்கள் நம்மளோட பேசலாம். இப்போதைக்கு பாடல் கேட்டலாம். என்ன விலை அழகு அப்படிங்கிற ஒரு பாடல் காதலர் தினத்திலிருந்து வருது. வாலி அவர்களுடைய வைரமான வரிகளில், ஏஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில், எஸ்பிபி சாருடைய குரலில் உங்களுக்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம் நீ கோரினால், நான் உங்கள் நண்பன் இருதயா.

102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: வணக்கம் நேர்களை. நேரம் 8:42. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம், நீ கூறினால் ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது, என்னுடைய சிந்தனையை மாற்றியது, செயலை மாற்றியது அப்படிங்கிற மாதிரி. அது என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருக்கோம். சோம்பேறியாக சுற்றித் திருந்த காலத்தில் என் கூட பிறந்த அண்ணன் தரமறுத்த கூறிய ஒரு சொல்லால் இன்று உயர்ந்து நிற்கிறேன். வாய்ப்பளித்த நண்பர் இருதய அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காரு. யார்? ரீஜா மனோகரன் அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் இரவு நேரத்தில் கேட்பது தித்திக்கும், தேன் அமுதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யார்? புரசை வாக்கம். அதே அவங்களே தான் சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. இன்னும் நிறைய பேர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்கள் இங்கேருந்து என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டோன்னா, வணக்கம். ஹலோ,
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், வணக்கம்.
1: தஞ்சை மாவட்டம் திருபுவனத்திலிருந்து உதயா.
0: சொல்லுங்க உதயா.
1: அதாவதுங்க ஐயா, என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு திசை காட்டியே பெருந்தலைவர் காமராஜர் ஐயா சராசரியா அடிக்கடி சொல்ற வார்த்தை ஆகட்டும் பார்க்கலாம்.
0: ஆகட்டும் பார்க்கலாம், அவ்வளவுதான்.
1: ஆமாங்க ஐயா,
0: நன்றி.
1: அந்த வார்த்தை வந்து என்னுடைய வயது உயர உயர அது ஒரு வேத வாக்காவே நான் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில வந்து அதை வச்சு நான் பல காரியங்களை சாதிச்சிருக்கேன் ஐயா.
0: நன்றிங்க, நன்றி, நன்றி.
1: எடுத்தேன் கவித்தன் இல்லாம
0: ஆகட்டும் பார்க்கலாம், அவ்வளவுதான்.
1: ஆமா, நிதானத்தை கொடுத்த வார்த்தையே அந்த வார்த்தை.
0: நன்றி, வணக்கம். ஹலோ
2: சார், வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
2: சார், மயிலாடுதுறை மாவட்டம் கோனியராஜன் சுரேஷ். நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, சொல்லுங்க சுரேஷ்.
2: சார், எனக்கு வந்து சார் வாழ்க்கையில ஏதுன்னு சொன்னீங்க, நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வாத்தியார் ஒருத்தவங்க வந்து ஒரு சொன்னாங்க சார், என்னன்னா நீங்க வந்து நல்ல படிப்பு, நல்லா படிச்சாதான்
0: எல்லாருமே நல்லா பிரியமா இருப்பாங்க.
2: அதே மாதிரி படிப்பு விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லாரையும் நல்லா பாராட்டி படிக்க வச்சிருவாங்க. நல்ல ஒரு எங்களை எல்லாருக்கும் வழிகாட்டியே இருந்தாங்க சார்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
0: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். பொன்னேரி ஜெகண்டல இருந்து கலியில் அம்மது பேசுறேன். இருதயா சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் கலியில், சொல்லுங்க கலியில்.
3: உங்ககிட்ட பேசு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல போய் பண்ணிட்டு வந்தேன் ப்ரோக்ராமு, மிமிக்ரி பண்ணிட்டு வந்தேன். அங்க சார் என்ன சொன்னார் பாத்துக்கிட்டீங்கன்னா, தம்பி நல்லா வருவீங்க.
0: மனோகரன் பேசுறேன். சொல்லுங்க மனோகரன்.
4: அதாவது எங்க அப்பா சொல்லுவாங்க, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, விளையாட்டுக்கு கூட யாரையும் ஏமாத்தாத, நினைக்காத,
0: ஏமாத்தாத. வெரி நைஸ்.
4: அதனால நான் அந்த மாதிரி யாருக்கும் விளையாட்டுக்கு கூட ஏமாத்துறது இல்ல.
0: நன்றி, நன்றி, நன்றி,
4: நன்றி.
0: வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
5: ரெட் ஹில்ஸ் வந்து ஹயாத் பாஷா ஜெய்பூலி சார், எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஹயாத் பாஷா, சொல்லுங்க.
5: அதாவது சார், எங்க பெரியப்பா ஒன்னு ஒரு வேலை தினம் ஒண்ணு சொல்லுவாரு, இது செய்ப்பா அது செய்ப்பான்னா இல்ல நீ வேலை இருக்குது பெரியப்பான கூட அவங்க பையன் கிட்ட சொல்ல மாட்டாரு, என்கிட்ட தான் சொல்லுவாரு. நான் செய்யலன்னு வச்சுக்கேன், இதுங்கெல்லாம் எப்ப உருப்பட போகுதுங்க, இதுதான் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டாரு. ஆனா இப்ப நான் நல்லபடியா உருப்பட்டுட்டேன் சார், அதை பாக்குறதுக்கு அவரு இல்லையான்னு எனக்கு வருத்தமா இருக்கு.
0: அதை நீங்க திட்டுனால அதை நேர்மறையா எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா, பாராட்டணும்.
5: இல்ல சார், இல்ல, அந்த அது மெயின் இப்ப கூட எனக்கு இருக்குது, அவர் பெரியப்பா திட்டினதால தான் நம்ம இந்த வளர்ச்சி அடைஞ்சோம்.
0: அதான் திட்டினதை மத்தவங்க எல்லாம் திட்டா எடுத்திருப்பாங்க, நீங்க வந்து

0: வெற்றியா எடுத்துக்கிட்டீங்க.
1: எப்ப பார்த்தாலும் நம்ம திட்டுறாருன்னு சொல்லிட்டு அந்த வெறியில்தான் சரி வாழ்க்கையில நல்லா முன்னேறி, ஆனா பாக்குறதுக்கு அவர் இல்லாத போது எனக்கு கஷ்டமா
0: இருக்கு. அது காணிக்கையே அவருக்கு செலுத்திருங்க. அவ்வளவு நன்றி. வணக்கம். ஹலோ.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: கும்பகோணம் வட்டம் தாராசுரம் சமரசம்.
0: சொல்லுங்க சமரசம், டக்குன்னு சொல்லி முடிங்க. என்ன மத்தவங்களுக்கு
2: இருக்க வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. என்னோட ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருத்தர் போய் பார்க்க போனேன் சார். அவர் வந்து எனக்கு ஒரு அறிவுரை சொன்னாரு, உழைப்பும் நேர்மையும் உயர்வதற்கு வழிகள். இதை கடைபிடிச்சா என் வாழ்க்கையில நல்லா இல்லைன்னு சொன்னாரு சார் அவரு.
0: நன்றி நன்றி.
2: அன்னைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கேன் சார்.
0: நன்றி. ஸோ ரொம்ப அருமையாக எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்தந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ஆஹா, இவ்வளவு பெரிய வீரியத்தை, இவ்வளவு பெரிய உயர்வை, இவ்வளவு பெரிய மாற்றத்தை அவங்களுக்குள்ள தந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒன்று. இந்த ஒரு வார்த்தைகள் தான் எல்லாருக்குமே உள்ளே போகும். மனசுக்குள்ள அது எண்ணங்களாக மாறும், அது வந்து உணர்வுகளுக்கு உள்ளே போகும், அறிவாற்றலாக மாறும். அது வந்து ஒட்டு மொத்தமாக நம்மளை வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய உந்துதலாக மாறும். இந்த மாற்றம் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இல்லாமல் நாம் இன்னொருத்தருக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வோடு நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்னும் இன்னும் மேம்படும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒட்டுமொத்த சாராம்சம். இப்போதைக்கு பாடல் வந்து முதல்வன் படத்திலிருந்து வந்துக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்காகவும். வைரமுத்து அவர்களுடைய வைர வரிகளில், ஏ ஆர் ரகுமன் அவர்களுடைய இசையில், எஸ் ஜானகியம்மா மற்றும் சங்கர் மகாதேவன் பாடியிருக்காங்க. நம்ம எல்லாருக்காகவும் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம் கேட்டுட்ருக்கோம். நீ கோரினால் நான் உங்கள் நண்பன் இருதயா.

ரொம்ப அருமையாக எல்லாரும் உங்களுடைய பதிலை நீங்கள் சொன்னீங்க. அந்த ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது, அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. இதே மாதிரி நிறையா நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். அது நடக்கிறது ஒரு புறம் இருந்தாலும், யாரோ ஒருத்தர் சொன்னாங்க என் வாழ்க்கை மாறிடுச்சு, யாரோ ஒருத்தர் பேசினார் நான் அதை இப்போ நல்லபடியாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு புறம் இருந்தாலும், நாம் எத்தனை பேருக்கு அதை சொல்லியிருக்கோம், எத்தனைபேருடைய வாழ்க்கையை நம்ம வந்து மாற்றி போடுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் உண்மையான ஒரு வெற்றி, உண்மையான ஒரு மகிழ்ச்சி, உண்மையான ஒரு ஆறுதல். அந்த ஒரு உண்மையான மகிழ்ச்சி, வெற்றி, ஆறுதலை நம்ம யாரெல்லாம் எப்பெல்லாம் தேடி போகிறோமோ அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பொருள் கிடைக்கும். அந்த பொருளின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையும் இன்னும் இன்னும் மேம்படும் அப்படிங்கிற ஒரு பொன்னான கருத்தோடு பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் இருதயா.

ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

வேட்டையிலே பன்றியை கொன்ற பிறகு வந்தியத்தேவனும் ஆதித்த கரிகாலனும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அவர்களுக்கு அந்த பன்றியோடு பொருதிய புலியை பற்றிய நினைவு வர இருவரும் சுற்றுமுற்றும் உற்று பார்க்கலானார்கள். சிறிது நேரம் பார்த்த பிறகு வந்தியத்தேவன் அதோ என்று சுட்டிக்காட்டினான். ஏரியில் தண்ணீர் கொண்டு வந்து சேர்த்த அந்த வாய்க்கால் வடக்கே போகப் போக குறுகலாகிக் கொண்டு சென்றது. அவ்விதம் குறுகலாயிருந்த இடத்தில் வாய்க்காலின் மீது ஒரு பெரிய மரம் விழுந்து இரு கரைகளையும் தொட்டு கொண்டிருந்தது. புலி அந்த மரப்பாலத்தின் மீது மெல்ல ஊர்ந்து சென்று அக்கரையை நெருங்கிக் கொண்டிருந்ததை இருவரும் கவனித்தார்கள். இரண்டு பேருடைய மனத்திலும் ஒரே எண்ணம்தான் உதித்தது. ஆஹா, படகிலே வந்த பெண்கள் என்று

0: ஏக காலத்தில் வாய்விட்டு கூறினார்கள். பின்னர் இந்த வாய்க்காலை அடுத்துள்ள தீவின் கரையினிலேதான் அந்த பெண்கள் இறங்கியிருக்க வேண்டும் என்றான் வல்லவரையன். காயம்பட்ட சிறுத்தை மிக அபாயகரமானது என்றார் இளவரசர். பன்றியுடன் புலியையும் கொன்று எடுத்து போகத்தான் வேண்டும். இந்த வாய்க்காலை எப்படி தாண்டுவது? குதிரைகள் மரப்பாலத்தின் மேலே போக முடியாது.
1: தண்ணீர் கொஞ்சமாகத்தான் இருக்கும், இறங்கி போகலாம்.
0: கரிகாலரின் குதிரையும் அதற்குள் எழுந்து வந்தியத்தேவன் குதிரைக்கு அருகே போய் நின்று கொண்டிருந்தது. எஜமானர்கள் அந்தரங்கம் பேசியது போல அவையும் தங்களுக்கு சற்று முன் நேர்ந்த அபாயத்தை பற்றி பேசிக்கொண்டன போலும். இருவரும் தத்தம் குதிரை மீது தாவி ஏறினார்கள். வாய்க்காலில் குதிரைகளை இறக்கினார்கள். வாய்க்காலில் தண்ணீர் அதிகமாக இல்லைதான், ஆனால் சேரும் உளையும் அதிகமாயிருந்தன. குதிரைகள் தட்டு தடுமாறி தத்தளித்துச் சென்றன. கோடிக்கரை புதை சேற்று குழிகளை நினைத்து கொண்டு வந்தியத்தேவன், இந்த சேறு ஒன்றும் பிரமாதமில்லை என்று தைரியமடைந்தான். அதை பற்றி கரிகாலருக்கு சொல்லவும் தொடங்கினான். நண்பா, வெளியில் உள்ள சேற்றை பற்றி சொல்லப் போய்விட்டாயே, மனிதர்களுடைய உள்ளத்தில் உள்ள சேற்றை குறித்து என்ன கருதுகிறாய்? ஒரு தடவை தீய எண்ணமாகிற சேற்றில் இறங்குகிறவர்கள் மீண்டும் கரையேறுவது எவ்வளவு கடினம் தெரியுமா என்று கரிகாலர் கேட்டார். இளவரசன் உள்ளம் உண்மையில் சேறு போல குழம்பியிருக்கிறது என்று வந்தியத்தேவன் எண்ணிக்கொண்டான். குதிரைகள் மிகப் பிரயாசையுடன் அக்கறையை அடைந்தன. காட்டுக்குள்ளே மிக ஜாக்கிரதையுடன் நாலாபுரமும் உற்று பார்த்து கொண்டு இருவரும் சென்றார்கள். கரிகாலரின் கையில் வில்லும் அம்பும் தயாராக இருந்தன. வந்தியத்தேவன் தன் வேலையும் புலியின் பேரில் எரிவதற்கு ஆயத்தமாக வைத்துக் கொண்டிருந்தான். திடீரென்று காட்டில் சாதாரணமாக கேட்கும் சத்தங்களை அடக்கிக் கொண்டு ஒரு பெண்ணின் கிரீச் என்ற குரல், அம்மா அம்மா புலி என்று கதறுவது கேட்டது. மணிமேகலை மரக்கிளையின் மீது சிறுத்தையை பார்த்த அதே சமயத்தில் வசந்த மண்டபத்தில் சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்த தோழிப்பெண் ஒருத்தியும் அந்த புலியை பார்த்துவிட்டு அவ்விதம் அலறினாள். அந்த குரல் இரு நண்பர்களின் செவிகளிலும் விழுந்து ரோமாஞ்சனத்தை உண்டு பண்ணியது. குதிரைகளை வேகமாக செலுத்திக் கொண்டு குரல் வந்த திசையை நோக்கி அவர்கள் சென்றார்கள். ஏரிக்கரையின் ஒரு திருப்பம் திரும்பியதும் அவர்கள் கண்ட காட்சி இருவரையும் திடுக்கிட்டு திகில் கொள்ளும்படி செய்துவிட்டது. நந்தினியும் மணிமேகலையும் படித்துறையில் குளிப்பதற்காக இறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் அருகில் சாய்ந்திருந்த மரக்கிளை ஒன்றின் மீது சிறுத்தை ஒன்று சிறிது சிறிதாக ஊர்ந்து மேலேறி கொண்டிருந்தது. பன்றியோடு போட்ட சண்டையில் நன்றாக அடிபட்டு காயமுற்றிருந்த அந்த சிறுத்தை அப்போது தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்ற நிலையில் இருந்தது. ஆனால் இது அந்த புலியைத் தவிர வேறு யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. அடுத்த கணம் சிறுத்தை தண்ணீரில் நின்ற பெண்களின் மீது பாயப்போகிறது என்று கரிகாலரும் வந்தியத்தேவனும் எண்ணினார்கள். வந்தியத்தேவன் வேலை உபயோகிக்க தயங்கினான். வேல் தவறி பெண்களின் மீது விழுந்துவிட்டால் என்ன செய்வது என்று பயந்தான். கரிகாலருக்கு அத்தகைய தயக்கம் ஒன்றும் ஏற்படவில்லை. வளைத்திருந்த வில்லில் அம்பை கோர்த்து நன்றாக குறிபார்த்து இழுத்து விட்டார். அம்பு விற்றென்று சென்று சிறுத்தையின் அடிவயிற்றில் பாய்ந்தது. சிறுத்தை பயங்கரமாக உருமிக்கொண்டு அப்பால் இருந்த பெண்களின் மீது பாய்ந்தது. அடுத்த கணத்தில் என்ன நேர்ந்தது என்பதை தெளிவாக பார்க்க முடியாதபடி ஒரே குழப்பமாகிவிட்டது. சிறுத்தையும் பெண்கள் இருவரும் திடீரென்று மறைந்து விட்டார்கள். சில கணி நேரம் கழித்து மூவரும் வெவ்வேறு இடத்தில் தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே தலையை நீட்டினார்கள். ஏரியின் நீரோடு இரத்தம் கலந்து செக்கச் செவேல் என்று ஆயிற்று. இரு நண்பர்களும் முன்னர் சொன்னவற்றையெல்லாம் திகிலுடன் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். குதிரைகள் மீதிருந்து குதித்தார்கள். தண்ணீர் கரையோரம் பாய்ந்து வந்தார்கள். இதற்குள் சிறுத்தை தண்ணீரிலே சிறிது தூரம் சென்று விட்டது. அது மிதந்த விதத்தை பார்த்தால் அது ஒரு வழியாக பிராணனை விட்டுவிட்டது என்று தோன்றியது. பெண்மணிகள் இருவரும் புலியினால் எவ்வளவு காயப்படுத்தப்பட்டார்கள் என்பது ஒன்றும் தெரியவில்லை. இருவரும் தண்ணீரில் குதித்து பெண்மணிகளை நோக்கிச் சென்றார்கள். முதலில் வந்தியத்தேவன் மணிமேகலையை அணுகிச் சென்றான். ஏனெனில் நந்தினியை நெருங்குவதற்கு அவனுக்கு அச்சமாக இருந்தது. மணிமேகலைக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. புலி விழுந்த வேகத்தில் அவளும் தண்ணீரில் விழுந்து முழுகியதால் சிறிது மூச்சு திணறியதைத் தவிர வேறொன்றும் அவளுக்கு நேரவில்லை. வந்தியத்தேவன் தன் அருகில் வருவதை பார்த்ததும் அவள் எல்லையில்லாத உள்ள கிளர்ச்சி அடைந்து கண்களை இறுக மூடிக்கொண்டாள். கரிகாலர் வந்தியத்தேவனுடைய கையை பிடித்து நிறுத்தி நந்தினியின் பக்கம் அனுப்பிவிட்டு தன்னை நோக்கி வருவதை அவள் அறியவில்லை. இரண்டு கைகளினாலும் கரிகாலர் அவளை தூக்கி அணைத்து கொண்டு படித்துறை படிகளில் ஏறி மேலே போய் சேர்ந்து தரையில் மெதுவாக அவளை வைக்கும் வரையில்
1: கண்ணை

0: விழித்து பார்க்கவில்லை. மூக்கில் சுவாசம் வருகிறதா என்று கரிகாலர் விரலை வைத்து பார்த்தபோதுதான் கண்களை மெல்ல மெல்ல திறந்தாள். திறக்கும் போதே வந்தியத்தேவனிடம் தன் கரைகாணா காதலை தெரிவிக்கும் பொருட்டு அன்பும் ஆர்வமும் ததும்பிய நோக்குடன் பார்த்தாள். அவளுடைய கண்ணின் முன் தெரிந்தவர் இளவரசர் கரிகாலர் என்று தெரிந்ததும் துள்ளி எழுந்து நகர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். அவளுடைய முகத்தில் அந்த சமயம் தோன்றிய ஏமாற்றத்தை கவனித்த கரிகாலர் கலீர் என்று சிரித்தார். மணிமேகலை, இது என்ன துள்ளல்? என்னைக் கண்டு இவ்வளவு அருவறுப்பு ஏன் என்றார்.
1: ஐயா, வேற்று மனிதர் கைப்பட்டால் பெண்களுக்கு கூச்சமாயிராதா என்றாள் மணிமேகலை.
2: பெண்ணே, என்னை வேற்று மனிதனாக்கி விட்டாயா? எனக்கும் உனக்கும் கல்யாணம் செய்து வைக்க ஏக பிரயத்தனம் நடக்கிறதே என்றார் கரிகாலர்.
1: சுவாமி, அந்த பிரயத்தனம் பலித்த பிறகுதானே சொந்தமாக முடியும். அதுவரையில் தாங்கள் வேற்று மனிதர் தானே என்றாள் மணிமேகலை.
2: ஆனால் அது உனக்கு இஷ்டமா என்பதை நீ சொல்லலாம் அல்லவா?
1: கடம்பூர் இளவரசி சற்று யோசித்துவிட்டு, ஐயா, தாங்கள் சோழகுல தோன்றல், எல்லாம் அறிந்த புத்திமான், சிறு பெண்ணாகி என்னிடம் இவ்விதம் பேசலாமா? என் தந்தையிடமல்லவா கேட்க வேண்டும் என்றாள்.
2: பெண்ணே, உன் தந்தை சம்மதித்தால் நீ சம்மதிப்பாயா?
1: என் தந்தை சம்மதித்த பிறகு அவர் கேட்டால் சொல்வேன். தங்களிடம் இதை பற்றி பேசவே எனக்கு கூச்சமாயிருக்கிறது. புலி என்னை கொல்லாமலும் நான் தண்ணீரில் முழுகி போகாமலும் என்னை காப்பாற்றினீர்கள். அதனால் தங்களிடம் ஏற்பட்டுள்ள நன்றி காரணமாக இத்தனை நேரமும் பொறுமையாக இருக்கிறேன்.
2: கரிகாலன் சிரித்துவிட்டு, மணிமேகலை, நீ வெகு கெட்டிக்காரி, மிக அழுத்தமானவள், ஆனாலும் ஏமாந்து போனாய். அதற்காக என்னை ஏமாற்ற பார்க்க வேண்டாம் என்றார்.
1: ஐயா, இது என்ன வார்த்தை? தங்களை இந்த அரியா பெண் ஏமாற்றுவதா? எதற்காக? எந்த முறையில்?
2: வீணாக ஏன் சுற்றி வளைத்து பேசுகிறாய்? எனக்கு பதிலாக வந்தியத்தேவன் உன்னை தூக்கி கொண்டு வந்து கரை சேர்த்திருந்தால் இவ்வளவு கடூரமாக பேசுவாயா? வந்தியத்தேவன் என்று நினைத்துத்தானே நீ கண்ணை மூடிக்கொண்டாய்? அதே எண்ணத்துடன் தானே கண்ணை திறந்து பார்த்தாய்? பாவம், ஏமாந்து போனாய் என்றான் கரிகாலன்.
1: மணிமேகலை வெட்கத்துடனே சிறிது பீதியும் அடைந்தாள். பின்னர் தைரியப்படுத்திக் கொண்டு, அரசே, தங்களுக்குத்தான் என் மனது தெரிஞ்சிருக்கிறதே. அப்படி இருக்கும்போது இந்த பேதை பெண்ணை எதற்காக சோதிக்கிறீர்கள் என்றாள்.
2: மணிமேகலை, உன் மனது எனக்கு தெரிந்திருக்கிறது. அதுபோலவே வல்லவரையனுடைய மனதும் எனக்கு தெரிந்திருக்கிறது. உன்னுடைய பரிசுத்தமான அன்புக்கு அவன் பாத்திர நல்லவே என்று யோசிக்கிறேன். அதோபார், இளையராணி நந்தினியும் வந்தியத்தேவனும் சல்லாபம் செய்வதை, நந்தினியின் முகத்தில் குடிகொண்டிருக்கும் குதூகலத்தை பார் என்றார். மணிமேகலை அவர் காட்டிய திசையை பார்த்தாள். அந்த கணத்தில் அசூயை என்னும் விஷம் அவளுடைய பால் போன்ற நெஞ்சில் ஏறிவிட்டது.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: கள்ளங்கபடி இல்லாத கடம்பூர் இளவரசி மணிமேகலைக்கு ஏற்பட போற மனக்குழப்பத்தை முன்கூட்டியே உணர்த்துற மாதிரி இந்த பகுதியை தொடங்கியிருக்கார் கல்கி. காயம்பட்ட சிறுத்தை மிக அபாயகரமானது. ஒரு தடவை தீய எண்ணமாகிய சேற்றில் இறங்குகிறவர்கள் மீண்டும் கரையேறுவது எவ்வளவு கடினம் தெரியுமா? நந்தினியை நெருங்க அஞ்சின வந்தியத்தேவன் மணிமேகலையை அணுகி போனான். உள்ள கிளர்ச்சியினால அவள் கண்களை இறுக மூடிக்கிட்டு இருந்தபோது கரிகாலன் அவனை தடுத்து நிறுத்தி நந்தினியின் பக்கம் அனுப்பிட்டான். கரிகாலன் தன்னை நோக்கி வந்ததை மணிமேகலை அறியல. இந்த விளையாட்டுத்தனத்தோட விளைவு கவலையை தருது. இந்த நெடுங்கதைக்கு ஏறத்தாழ 900 ஆண்டுகளுக்கு முன்னால ஈழ வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நினைவு கூறுவோம். முதிர்ச்சியற்ற நடத்தை உடைய அரசனுக்கும் அவனுடைய காவலாளிக்கும் அசாத்தியமான உருவ ஒற்றுமை இருந்துச்சு. தனது விளையாட்டுத்தனத்தை இதில் காட்டி மகிழ விரும்பினார் ராஜா. தனது ஆடை ஆபரணங்களை சுபகன் என்கிற அந்த காவலாளிக்கு அணிவிப்பான். அவனுடைய எளிய உடையை இவன் போட்டுக்குவான், காவலாளியாக நிற்பான். அரியணையில் செங்கோல் ஏந்தி அமர்ந்திருந்த சுபகனை அமைச்சரும் பிரதானிகளும் வணங்குற வேடிக்கையை பார்த்து பார்த்து தனக்குள்ளே சிரிச்சுக்குவான். இந்த கேலி கூத்து அடிக்கடி நடக்கும், யாருக்கும் தெரியாமல். ஒரு நாள் சிரிப்பை அடக்க முடியாமல் உறக்கவே சிரிச்சிட்டான். இப்படி ஒரு தருணத்தை எதிர்பார்த்துக்கின்றிருந்த சுபகன், பிடிச்சு கட்டுங்க இவனை, ஒரு அரசன் அரியணையில் அமர்ந்திருக்கும் போது ஏளனமா உறக்க சிரிச்சு அவையை அவமதிச்ச இந்த தேச துரோகிய சிரச்சேதம் செய்யும்படி உத்தரவிடுகிறேன். அவன் கதையை முடிச்சிட்டான். அது மட்டுமா, சுபகராஜன்ங்கிற பேர்ல தொடர்ந்து நிஜமாகவே சில ஆண்டுகள் ஆட்சி செய்ய

செஞ்சான். இதில் சேர்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், அந்த உத்தரவை கேட்டதும் நிஜராஜா நான் தான் அரசன், நடந்தது விளையாட்டுன்னு அலர்ந்ததை யாரும் கேட்கல. நேர்களே, இப்படி அசட்டுத்தனத்தால் அரசையும் உயிரையும் இழந்தவ யசலால கதீசன். ஆமாம், நீர் விளையாட்டில் தந்திரமாக அண்ணனை கொன்று ஆட்சியை பிடிச்சானே அவனே தான். இந்த பகுதியில் இடம்பெற்ற சேரும் உளையும்ங்கிற தொடர் கரிகாலனின் மனக்குழப்பத்தை சுட்டி காட்டுற மாதிரி தெரியுது. களிமண்ணில் நீர் கலந்தா சேறு உண்டாகும், ஒட்டிக்கிட்டாலும் கழுவி போக்கிக்கிடலாம். உழைச்சேறு, இதை பாகுக்கள் பருவழிக்கு இப்படிலாம் குறிப்பிடுவது உண்டு. கால் வச்சா இழுத்துக்கிட்டு போயிடும். பழுவேட்டரையரை போலவே கரிகாலனுக்கும் நந்தினியை மையமாக வச்சு பார்க்கும்போது பார்த்திபேந்திரன், வந்தியத்தேவன், கந்தமாறன் ஆகிய மூணு பேர் மேலேயும் குரோதம் பொங்குதுன்னு தோணுது.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் திட்டிப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கேற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

வணக்கம் நேயர்களே, நேரம் 9:15. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்கப்போற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே, மென்மையான மெலடியான பாடல்கள் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வங்கள் கேட்டோம், அதற்கு பிறகு இந்த பாடல் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அதை ஒட்டியே அந்த மெலடிஸே போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அந்த இதில் முதல் பாடலாக நம்மளுக்காக அஸ்க் லஸ்கா அப்படிங்கிற ஒரு பாடல் நண்பன் படத்திலிருந்து வந்துக்கிட்டு இருக்கு. விஜய் பிரகாஷ் மற்றும் சின்மயி இவங்க வந்து பாடியிருக்காங்க. இசை அப்படின்னு பார்த்தோம்னா ஹாரி ஜெயராஜ் கார்கே அவர்களுடைய வரிகளில் முதல் பாடல் நம்மளுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 பாத்துக்கு தான்
1: 102.3 பாட்டுக்கு இட டான்.

நேரம் 9:29. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம் என் இனிய பொன்னிலாவே. என் இனிய பொன்னிலாவில் அடுத்த பாடல் பார்த்தோம்னா ஊதா ஊதா ஊதாப்பு அப்படின்னு சொல்லிட்டு மின்சார கனவு படத்திலிருந்து அருமையான ஒரு பாடல். தேவா அவர்களுடைய இசையில் யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிஹரன் மற்றும் ஹரிணி பாடியிருக்காங்க வாலி அவர்களுடைய வரிகளில். இந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வந்துக்கிட்டு இருக்கு. இணையலாம், கேட்கலாம், இன்னும் இன்னும் நம்மளுடைய உணர்வுகளை வளர்க்கலாம். அந்த உணர்வுகள் தான் நம்மளுடைய செயல்பாட்டு அனைத்திற்கும் உந்துதலாக இருக்கக்கூடியது. ஸோ பாடல் என்பது உணர்வுகளை உந்தி தரக்கூடியது. உங்கள் மனசில் எங்கேயோ ஒரு எண்ணம் தூங்கிக்கிட்டு இருக்கோம், அந்த எண்ணத்தை உசுப்பேத்தி விடும். நல்ல எண்ணமாக இருந்தால் பரவாயில்ல, வேறு எதாவது பழி வாங்குற எண்ணம் அப்படிலாம் இருக்காது. அந்த மாதிரி பாடல்கள் நம்ம வந்து போடலை. இப்போ மென்மையான பாடல்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் உங்களுடைய உணர்வுகள் அப்படிங்கிறது இங்கே நம்ம வந்து சொல்லித்தான் ஆகணும். ஏன் அப்படின்னா எண்ணங்கள், உணர்வுகள், அறிவாற்றல் அப்படிங்கிற மூணில் நடுவில் இருப்பது வந்து உணர்வுகள் தான். அந்த உணர்வுகள் தான் ரெண்டையுமே சமப்படுத்தி நம்மளை வந்து இணைக்க வைக்குது, நம்மளை வந்து செயல்பட வைக்குது, உந்துதல் தரக்கூடியது. இப்போ ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது, அங்கே போனால் அறிவாற்றல் பெருகும், நம்மளுடைய எண்ணங்கள் வளரும் அப்படிங்கிறத தாண்டி அங்கே யாரோ பிடிச்சவங்க வரும்போது நம்ம போகிறோம் பார்த்திங்கன்னா, அந்த பிடிச்சவங்க அப்படிங்கிறது உணர்வுகள் தான். அந்த உணர்வுகள் தான் நம்மளுடைய எண்ணங்களையும் அறிவாற்றலையும் உந்தக்கூடியது. அந்த உந்துதல் வருவது அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா காரணிகள் இருந்தாலும் பாடல்கள் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு ஒன்று. அந்த அடிப்படையில் தான் இந்த பாடல்கள்லாம் கேட்கும்போது எங்கேயோ உங்கள் உணர்வலைகள் இருக்கும், எங்கேயோ உங்களுடைய மகிழ் வலைகள் இருக்கும், அதையெல்லாம் ஒன்று சேர்க்கும் பொழுது மீண்டும் அந்த ஒரு புத்துணர்ச்சி, மீண்டும் அந்த ஒரு புத்தெளிவு வரும் பார்த்திங்கன்னா, அதை பாடல்கள் எப்போதுமே தரும். அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த பாடல். நீங்கள் இந்த பாடலை கேட்கும்போது நீங்கள் இள வயதில் கேட்டிருக்கலாம், அல்லது ஒரு சிலர் வந்து 60 வயதுக்கு மேலே கேட்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த பாடல் கேட்கும்போது உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்ததோ அதை மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலாக தருவது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பண்பலை தான். அதனால் இந்த பாடலும் உங்களுக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேட்கலாம்.

9:43 ஆகிட்டு இருக்கு. இது நம்ம விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என் இனிய பொன்னிலாவே பாடல் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பரமசிவம் படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட பாடல் மொழி படத்திலிருந்து வைரமுத்து அவர்களுடைய வைர வரிகளில் வித்யாசாகர் அவர்களுடைய இசையில் அருமையான பாடல் வந்தது. சுஜாதா பாடியிருந்தாங்க. இப்போதைக்கு ஒரு கிளி காதலி அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து இதுவும் ரொம்ப ஒரு மேன்மையான பாடல் தான். இந்த பாடல் தெரிவு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதை கேட்கும்போதே உங்களுக்கு அப்படியே பழைய நினைவுகள்லாம் வரும். யுகபாரதி அவர்களுடைய வரிகளில் மது பாலகிருஷ்ணன் சுஜாதா இவங்க வந்து பாடியிருக்காங்க. வித்யாசாகர் இசை தான். அவருடைய இசை எப்போதுமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால் இந்த பாடலும் கேட்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு புதுவித உணர்வு வரும். ஒரு மென்மையான பாடல் தான் இதுவும். இந்த பாடல் உங்களுக்காக இப்போ நம்ம விவேத் பாரதி தமிழகம் 102.3 வந்துக்கிட்டு இருக்கு. இணைந்திருக்கலாம். இது நம் என் இனிய பொன்னிலாவே. நான் உங்கள் நண்பன் இருதயா.

நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. ஏன்னா பாடல் தெரிவுகள் எல்லாமே ரொம்ப மென்மையான இதமான பாடல் தெரிவுகள் வந்திருக்கும். எல்லாருமே உங்களுடைய உணர்வுகளை ஒன்றி அந்த பாடல்களை கேட்டிருப்பீங்க. ஏன்னா பாடல் கேட்கும்போது நம்முடைய உணர்வுகள் இன்னும் மேம்படும். இந்த உணர்வுகளை வந்து சரிப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா பாடல்கள் தான். எங்கேயோ நம்ம உணர்வுகள் தொங்கிக்கிட்டு இருக்கிறத சரிப்படுத்துறது இந்த பாடல்கள். இன்னும் தொடர்ந்து நம்ம 10 மணிக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இணைந்திருக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

வணக்கம் நேர்களே, நேரம் 10:01. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நீங்கள் பாடலை கேட்கும்போது இங்கிருந்து காற்றலைகளில் பாடல் உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கும். ஏனென்றால் நம்ம வந்து கேட்குற பாடல் எப்படியாவது நம்ம வந்து கேட்டலாம். எத்தனையோ தகவல் தொழில்நுட்பம் இருக்குது. ஆனாலும் காற்றலைகளில் நம்மளுடைய பேர் சொல்லி வரும்பொழுது அது இன்னும் ஒரு கூடுதல் மெருகூற்றோடு நமக்கு வந்து ஒரு பாடல் நம்ம யாரோ ஒருத்தர் உட்காந்து போடுறாருப்பா அப்படின்னு நினைக்கும்போது உங்கள் மனசே ரொம்ப அப்படியே இலகுவாக மாறும், மகிழ்ச்சியாக மாறும். அதனுடைய உங்களுடைய பேரை இன்னொருத்தர் கேட்கும்பொழுது இன்னும் இன்னும் ஆனந்தம் அதிகமாகும். அதனால் அந்த ஒரு நிகழ்வை இப்போ நம்ம வந்து 10 மணியில் 11 மணி வரை பார்க்கலாம். உங்கள் அழைப்பில் எங்கள் தேர்வு. அப்படியா? அப்படி கிடையாது, எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. ஸோ இந்த இதில் யார் கூப்பிட்டா என்ன, நான் கூப்பிட்டேன்னா, நான் உங்களுக்காக பாடல் போட்டானா, அல்லது நீங்கள் எனக்காக பாடல் கேட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். அதனால் என் விருப்பம் உங்கள் விருப்பம் அப்படிங்கிறலாம் தாண்டி எல்லா விருப்பமும் எல்லோருக்கும் நல்ல பாடலாக அமையும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் முதல் பாடலாக என்னை தந்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சதுரங்கம் படத்திலேருந்து கேட்டிருக்காங்க. கவுந்த பாடியிலிருந்து சென்னியப்பன் கேட்டிருக்கிறார்.

அப்புறம் கொல்லம்ல இருந்து கணேஷ் கேட்டிருக்கிறாரு ரோமியோ படத்திலிருந்து தூவானம் பாட தூவானம் தூவ தூவ தூவ அப்படின்னும். ஸோ இந்த ரெண்டு பாடலும் அடுத்தடுத்து நம்ம எல்லாருக்காகவும் வந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய பாடல்கள் வந்து நிறைய பேர் அனுப்புறீங்க, எந்தெந்த பாடலும் நம்ம வந்து ஒளிபரப்ப முடியுமோ அந்த பாடலாம் வரும். யாம் பாடல் நீங்கள் தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கோவப்படக்கூடாது. என்ன பாடல் வந்தாலும் தமிழ் பாடல் தான் கேட்டுட்டு நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க. இப்போதைக்கு முதல் பாடலாக சதுரங்கம் படத்திலிருந்து என்னை தந்தெடுப்பேன் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். வித்யாசாகர் வந்து இதுக்கு இசையமைத்திருப்பார். அப்புறம் வந்து பார்த்தோம்னா பாவனா விஜய் அருமையான வரிகளை தந்திருப்பார். கார்த்திக் அப்புறம் வந்து சக்ரி ஸ்ரீலேகா பார்த்தசாரதி இவங்கெல்லாம் இணைந்து பாடியிருக்காங்க இந்த பாடல் இப்போது நமக்காக.

0: 102 புலி 3 பாத்துக்கு தான் தானு
1: 102 புலி 3 பாத்துக்கு இதான் தானு.

நேரம் 10:12. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம் கேட்டுட்ருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, உங்களுடைய பாடல் எல்லாத்தையும் நம்ம வந்து

ஒளிபரப்புறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் ஆர்வமாக. இதுவரை நம்ம வந்து ரெண்டு பாடல் ஒளிபரப்பிட்டோமா, அடுத்து யாரெல்லாம் என்ன எங்கேருந்து கேட்டிருக்காங்க. அம்மன் கோவில் கீழக்காலை படத்திலேருந்து பூவை எடுத்து ஒரு மாலை அப்படிங்கிற ஒரு பாடல் கேட்டிருக்காரு. சுரண்டையிலேருந்து தென்காசி மாவட்டம் சுரண்டையிலேருந்து பேர் என்ன மாரியப்பன் கேட்டிருக்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக கேளடி கண்மணி படத்திலேருந்து மண்ணில் இன்ற காதல் இன்றி அப்படிங்கிற ஒரு பாடல் வேணும்னு சொல்லிட்டு ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சொல்லிட்டோம்ல வரிசையாக வருது. சிலப்பதிகார இல்லை, நீங்கள் கொஞ்சம் தெளிவாக அனுப்பணும், ஒழுங்காகவே இல்லை நீங்கள் அனுப்புனது. பருத்தி வீரன் சாரி பார்வதி வீரன் சௌரளி சின்னக்கண்ணி இவங்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து. பாட்டு வந்து செவ்வரளி சின்னக்கண்ணி அப்படிங்கிற ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இன்னும் வேறு யாரெல்லாம் நிறையா வந்திருக்கு. மூவி வந்து காதல் மன்னன் படத்திலேருந்து மாரிமுத்து நில்லப்பா அப்படிங்கிற ஒரு பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் நிலாவே வா நீ காற்று பாடல். ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான் பழனி வட்டத்திலேருந்து கேட்டிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் நீ நடந்தால் நடை அழகு அப்படிங்கிற ஒரு பாடல், அல்லது அவதாரம் படத்திலேருந்து தென்றல் வந்து தீண்டும் போது அந்த ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. சாந்தி சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. மூங்கில் காடுகளே சாமுராய் படத்திலேருந்து அந்த பாடல், அந்த படம் வந்து அந்தரங்கம் ஞாயிறு ஒளி மலையில் திங்கள் குளிக்க வந்தால் ஆகா. பாடலுக்கு விருப்பம் வந்து திருப்பூர் கல்லாங்காடு பன்னீர்செல்வம். நன்றி. இரவு வணக்கம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சிக்கு உதிரிப்பூக்கள் அழகிய கண்ணே கடல் மீன்கள் தாலாட்டு தேவானம் சரஸ்வதி இதெல்லாம் எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு சரஸ்வதி மூலச்சத்திரத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க. செல்வாம்பிகை பெருங்கட்டூர் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து நானே என்றும் ராஜா அந்த ஒரு பாடல். மன்னன் படத்திலிருந்து அம்மா என்று அழைக்காதே அந்த ஒரு பாடல் எனக்கு ஒளிபரப்புங்கன்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுலேருந்து யார் பன்னீர்செல்வம் அனுப்பியிருக்கிறாரு. இன்னும் மங்கையர்கரசி அந்த ஒரு பழனி அதிலிருந்து அனுப்பியிருக்காங்க. வெஸ்ட்டு சைதாப்பேட்டை இல்லை இல்லை பேரை மாற்றி இப்படி போட்டதுன்னா நான் அப்படி சொல்லிட்டேன். இளமை என்றும் இளமை எனும் பூங்காற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஒரு பாடல் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒளிபரப்பும். ரவிச்சந்திரன் ரேவதி பொன்மார் உச்சி வகுந்து எடுத்து படம் ரோசாப்பூர் அவிக்கைக்காரி. அப்புறம் வணக்கம் இரவு வணக்கம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் இதய தாமரை படத்திலிருந்து ஒரு காதல் தேவதை சரஸ்வதி பத்மநாதன் மாதவரம் பால்பனையிலேருந்து கேட்டிருக்காங்க. இன்னும் இளையராஜா சார் மியூசிக்லேருந்து எந்த பாடல் வேணாலும் போடுங்கன்னு சொல்லிட்டு தினேஷ் அமர்நாத் கேட்டிருக்கிறாரு. எங்கள் ஒரு காவல்காரன் படத்திலேருந்து ஆசையில் பாத்தி கட்டி அந்த ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. ராஜன் சுப்பிரமணியம் இரவு வணக்கம் காதல் கொண்டேன் படத்திலேருந்து நெஞ்சோடு கலந்தீடு அந்த ஒரு பாடல் மந்தை விளைவு நாயகம் கேட்டிருக்காரு. படம் உள்ளும் மலரும் செந்தாளம் பூவில் அந்த ஒரு பாடல் லோகநாதன் கேட்டிருக்கிறாரு. ரமேஷ் கேட்டிருக்கிறாரு புது நேயர், நான் வந்து புது நேயர், எங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒரு பாட்டை போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக போட்டுருவோம். ரம்மி படத்துலேருந்து பாடல் வேலாயுதம் பாளையத்துலேருந்து கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேர் வந்து ரம்யா. இன்னும் நிறைய பேர் உங்களுடைய பாடல்கள் கேட்டிருக்கீங்க பார்த்தீங்களா. எந்தெந்த பாடல் ஒளிபரப்ப முடியுமோ அந்த பாடல்லாம் நம்ம வந்து ஒளிபரப்புகிறோம். இத்தனை முறை நீங்கள் வந்து கேட்டிங்க நிறைய பேர், அவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பாடல் ஜீன்ஸ் படத்துலேருந்து எனக்கே எனக்கா அந்த ஒரு பாடலும், மண்ணில் இந்த காதல் என்று இன்னொரு நேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு பாடலும் அடுத்தடுத்து நம்ம எல்லாருக்காகவும் விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வந்துக்கிட்டே இருக்குது. இணைந்திருக்கலாம், இன்பம் நிறைந்திருக்கலாம்.

0: 102.3 பாட்டுக்கு தான்
1: 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

நேரம் 10:28. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுக்கிட்டு இருக்கிய எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, உங்களுடைய விருப்ப பாடல் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இப்போதைக்கு அடுத்தடுத்த பாடல்களா யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பன்னீர்செல்வம் செங்கல்பட்டிலிருந்து அம்மா என்று அழைக்காதே இந்த ஒரு பாடல் கேட்டிருந்தாரு. அடுத்தபடியாக பார்த்தோம்னா ரவி ரேவதி பொன்மாரிலிருந்து கேட்டிருந்தாங்க, அப்புறம் தினேஷ் அமர்நாத் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ இவங்களுடைய விருப்ப பாடல் இப்போ எல்லாருக்காகவும் வந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 பாத்துக்கு இதான் 102.3 பாத்துக்கு இதான் டான்.

10:43, இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் அடுத்தபடியாக பார்த்தோம்னா யாரெல்லாம் பாடல் கேட்டிருக்காங்க, மஞ்சுளா கருப்பூர்லேருந்து, மகேஸ்வரி மந்தைவெளியிலேருந்து, பிரியா சேலம்லேருந்து, ராஜேஷ் சூளைமேடுலேருந்து, தினகரன் திருப்புவனம் தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இவர்களுடைய பாடல் அடுத்த

தடுத்து நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த பாடல் எல்லாருக்கும் பிடிக்கும், ஏனென்றால் கயல் கும்கி படத்திலிருந்து, அப்புறம் மலர்களே அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து எந்த படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கே போகும் ரயில், மின்னலே அந்த படத்திலிருந்து, வெண்மதி வெண்மதியே காலையில் தினமும் நியூ படத்திலிருந்து, எங்கிருந்து வந்தாயோ கயல் படத்திலிருந்து, இந்த பாடல்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம எல்லாருக்காகவும் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சிகள் பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடல்களை கேட்டு நீங்களும் உங்களுக்குள்ளேயே அல்லது கேட்ட எல்லாருக்காகவும் ஒளிபரப்புன நம்மளுக்காகவும் நன்றினு மனசில் சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு சில பாடல்களை நம்ம வந்து ஒளிபரப்ப முடியல, அதனால் நீங்கள் தவறாக எடுத்துக்கிற வேணாம். இன்னொரு அருமையான சந்தர்ப்பத்தில், அருமையான நேரத்தில் உங்களுக்கான பாடல் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 10:52. இன்றைய நிகழ்வில் பாடல்கள் கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் இருதயா. நிறைவு பாடலாக நியூ படத்திலிருந்தும், அப்புறம் வந்து வெண்மதி வெண்மதி அப்படிங்கிற மின்னலை படத்திலிருந்தும் பாடல் அமைலருக்காகவும் வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எஸ் வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, திருச்சி பண்பலை 102.1, சென்னை எஃப்எம் ரெயின்போ, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நேயர்கள் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடலா, முதல் பாடலா இதயமே அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சிங்க. ரொம்ப அழகான பாடல் இல்லையா? ரைட், கேட்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகாக யோசிக்க வைக்கிற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் உங்களுடைய குரலில், வாலியானுடைய அழகான வரிகளில், இளையராஜா இசையில் தான் கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் தேசம் படத்தில் இருந்தால் பாடல் காத்துட்ருக்கு. என்னை காணவில்லை நேற்றோடு, உன்னை தேடி பார்க்கிறேன் காற்றோடு அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையில. உடைய சங்குடு நான் சகா பார்த்திபன்.

11:12 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. எனக்கு காணவில்லையே நேற்றோடு அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். எஸ்பிபி அவங்களுடைய குரலில் தான் பாடல் காத்துட்ருக்கு. காலமெல்லாம் காத்திருப்பேன் படத்திலிருந்து மணிமேகலையே மணியாகலையே நீ தூக்கத்தை விட வேணும் அப்படிங்கிற அந்த பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையோட.

11:35 ரொம்ப அழகான பாடல். மழை காற்று வந்து தமிழ் பேசுதோ அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிச்சிங்க இல்லையா? தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். கார்த்திக், சித்ரா, சிவராமன் இவங்க குரலில் பழனி பாரதி அவங்களுடைய வரிகளில் உருவான பாடல் தான். ஏ ரஹமான் அவங்களுடைய இசையில் ஸ்டார் படத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். நேந்துக்கிட்ட நேந்துக்கிட்ட நெய் விளக்கு ஏற்றி வச்ச உன்னோட கன்னத்தில் முத்தம் கொடுக்க அப்படிங்கிற அந்த பாடத்தை காத்துட்ருக்கேன். கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையில.

ஸ்டார் படத்துலேருந்து ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்காக நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக காத்துட்ருக்கு. ஷாஜஹான் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன், மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. உண்மையிலே நான் உங்களுடைய குரலில் கேட்டு நினைச்சிருங்க சேலையோட.

எஸ் 11:46 ரொம்ப அழகான பாடல் மின்னலை பிடித்து அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. பார்வை ஒன்றே போதுமே அப்படிங்கிற படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு, காதலா என் காதலா அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. ஹரிஷ் மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்த்து பாடின பாடல். பரணி அவங்களுடைய இசையில் வரிகளில் காத்துட்ருக்கு. கேட்கலாம், முடிஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:52 அடுத்த பாடல் உங்களுக்காக பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சுருக்கேன் ரன் படத்துலேருந்து. கேட்டு நினைச்சிருங்க இசையிலோட.

எஸ் 11:55 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு இரண்டு ஒரு பாடல் கேட்க வேண்டிய தருணத்தில் தான் இருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்மோடு இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்ணன் மேட்டுப்பட்டி கண்ணன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு. மாதவரம் வீரராகவன் என்ன சொல்லியிருக்காரு, கலைமதி காட்சியை ரசித்தேன், கழிப்பில் மனசு மயங்கும் வரை பாடல்கள் சுவைத்தேன், சகா துணை கொண்டு நிகழ்ச்சியை ரசித்தேன், மிகாமல் வந்த ராகத்தை கேட்டு மகிழ்ந்தேன், நீதிக்கரை மறந்து கழிப்பில் என்னை மறந்தேன், நன்றி நண்பரே அப்படின்னு போட்டிருக்காரு ஃபேஸ்புக் வீரராகவன். ரொம்ப அருமைங்க. பாலு விசாலாட்சி இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரசேவாக்கம்லேருந்து சௌந்தரராஜன் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அள்ளிநகரம்லேருந்து மகாதேவன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து வணக்கம் சார், நலமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப நலம், நீங்களும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து பருவத்தவர்தன் இனிய இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், இனிமையான பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரமா இனிய வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க தியாகராய நகர்லேருந்து. தொடர்ந்து சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பாபு முல்லைக்காட்டிலிருந்து சாந்தி ரமேஷ் இவங்க ரெண்டு பேரும் பெரிய வணக்கம் போட்டிருக்காங்க. எல்லோருக்கும் ஆகவும் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக எடுத்து வச்சிருக்க பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக காத்துட்ருக்கு சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். என்ன படத்துலேருந்து, தூள் படத்துலேருந்து எடுத்து வச்சிருக்கேன், ஆசை ஆசை எப்பொழுது அப்படிங்கிற பாடல் தான் நிகழ்ச்சியோட நிறைவான ஆசையான பாடலும் அது தான் கேட்டு நினைச்சிருங்க. திரும்பவும் உங்களை நான் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எஸ் நேரம் தற்போது சரியாக 12 மணி ஆகிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. உடன் சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்கவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

0: அள்ளி தெளிக்கையிலே
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மலர் போலே கண்களில் ஆடும் ஒளிமலர் கண்டேன் பார்த்ததும் நெஞ்சே

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

கொண்டடா பூரமானது. பாரம் ஏறும் போது நெஞ்சம் நேரம் பார்க்குமா? லா லா லா லா லா லா லா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அகத்தியர் திரைப்படத்திற்காக நம சிவாய என சொல்வோமே எனும் பாடலை கேட்கலாம். சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் குரலில்.

4:05 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கலைக்கோயில் திரைப்படத்திற்காக தேவியர் இருவர் முருகனுக்கு என துவங்கும் பாடலை கேட்கலாம். பி. சுஷிலா அவர்கள் குரலில்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஞாயிறு ஆர் கோவிந்தராஜன் நாகஸ்வரம், ஹைடர்புரம் ஐஜி மோகன் தவிழ்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஞாயிறு ஆர். கோவிந்தராஜன் நாகஸ்வரம், ஹைடர்புரம் ஐஜி மோகன் தவிழ்.

நேரம் 5 மணி. வேர்ட் பாரதி தமிழ் மண்மலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் குரலில் ராமேஸ்வரம் ராமநாத சுப்பிரபாரதம் கேட்கலாம்.